சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
1: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
0: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல் அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பார்க்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்மளுடைய வெற்றிக்கு ஒரே வழி சாங்கான மனசு, தைரியம், முயற்சி. இது மட்டும் இருந்தால் போதுங்க, வெற்றி கண்டிப்பாக நம்மளுடைய கையில் கிடைக்கும். இன்றைக்கான நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக ஜாலியாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்கம் மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய நம்மை சுற்றி நிகழ்ச்சியில் டெய்லியுமே நம்மளை சுற்றி நடந்திருக்க பல அப்டேட்ஸ் வந்து உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ் வெயிட்டிங்ல இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கான நிகழ்ச்சி

0: குட்டி ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு கனவு இருக்குங்க. சில பேருக்கு நல்ல வேலை, சில பேருக்கு பெரிய வீடு, சில பேருக்கு குடும்பத்தோட சந்தோஷமான வாழ்க்கை. ஆனால் அந்த கனவுகளுக்கு போகக்கூடிய ரோடு மட்டும் சிம்பிளாக மட்டும்தான் இருக்கும். என்னென்னா அதில் தடைகள் வரும், தோல்வி வரும், நம்மளை நம்பாத மனிதர்கள் வருவாங்க. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்மக்கிட்ட இருந்தால் போதும், ஸ்ட்ராங்கான மனசு. என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் போ அப்படிங்கிற அந்த மனசு மட்டும் இருந்தால் போதும். ஏன்னா உடம்பு சோர்ந்தாலும் சரி மனசு சோர்ந்து போகக்கூடாது. மனசு நிமிர்ந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நமக்கு எல்லாமே வந்துட்டு சூப்பராக நடக்கும். நம்மளை கீழே தள்ளனா கூட நம்ம திரும்பி எழக்கூடிய அந்த மனசு வரும். ஸோ அதனால் மனசை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க, முயற்சி மட்டும் விட்டுறவே விட்டுறாதீங்க. இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாக இருந்திருக்குது. இன்றைக்கி மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேயே பார்க்குறோம், சூரியன் பிரைட்டான ஒரு என்ட்ரி கொடுத்துருக்கிறாரு. பார்க்கலாம் இன்றைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, மழை வரப்போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
2: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
0: எஸ், உங்க அறிவை விரிவாக்க இன்னைக்கான கேள்வியா சத்யா என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உலகின் மிக வேகமான நிலவால் விலங்கு எது? உலகின் மிக வேகமான நிலவால் விலங்கு எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலைல 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள் 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது, அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாகவே ஹேவக் பிரதர்ஸுடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ரெண்டு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ இன்னைக்கு வந்துட்டு நேற்று வந்துட்டு 10ஆம் வகுப்போடைய தேர்வு முடிவுகள் வெளியானுச்சு. அந்த தேர்வு முடிவுகள் அடிப்படையில் நிறைய பேர் வந்துட்டு தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. பாட வாரியாகவும் வந்துட்டு நிறைய பேர் தேர்ச்சி பெற்றிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முழு மதிப்பெண்களுமே வந்துட்டு பெற்றிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ அந்த மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண் சான்றிதழ் வந்துட்டு எப்போ தரப்போகிறாங்க அப்படி மாதிரியான ஒரு அப்டேட் தாங்க தெரிவிச்சிருக்காங்க. தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ்கள் நாளையிலிருந்து வழங்கப்படும் அப்படி மாதிரி தெரிவிக்கப்பட்டிருக்குது. மதிப்பெண் நகல் பெறுவதற்காக நாளையிலிருந்து வர 27ஆம் தேதி வரைக்குமே நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னும், மறுகூட்டல் மறு மதிப்பீட்டுக்கு வந்துட்டு அடுத்த மாதம் 17ஆம் தேதி 19ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தேர்வில் சில பாடங்களில் தேர்ச்சி பெறாதவங்க ஜூலை மாதம் 8ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்குமே நடக்கக்கூடிய துணை தேர்வுகளில் பங்கேற்கலாம் அப்படின்னும், அதுக்கு 26ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே விண்ணப்பிக்கலாம் அப்படி மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மறு மதிப்பீட்டுக்கோ அப்படி இல்லைனா வந்துட்டு தற்காலிக மதிப்பெண் சான்றிதழுக்கோ விண்ணப்பிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் விண்ணப்பிச்சு விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக பாட வாரி அத்தனை பேர் வந்து தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்காங்க அப்படின்னா, தமிழில் 98.4%, ஆங்கிலத்தில் 99.44%, கணிதத்தில் 97.36%, அறிவியலில் 98%, சமூக அறிவியலில் 97.93% பேர் வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம சேலத்தில் காய்கறிகளுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தக்காளி 38 ரூபாய், உருளைக்கிழங்கு 45 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 48 ரூபாய், பெரிய வெங்காயம் 28 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், கத்தரிக்காய் 35 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 30 ரூபாய், பச்சை கத்தரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 45 ரூபாய், சுரக்காய் 20 ரூபாய், புடலங்காய் 35 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 30 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 50 ரூபாய், முள்ளங்கி 26 ரூபாய், பச்சை பீன்ஸ் 130 ரூபாய், பட்டை அவரை 80 ரூபாய், பூஷாவரை 80 ரூபாய், கேரட் 70 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழை பழம் 35 ரூபாய், தென் வாழை 35 ரூபாய், ரஸ்தாளி 50 ரூபாய், செவ்வாழை 60 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 60 ரூபாய், சப்போட்டா 40 ரூபாய், இஞ்சி 150 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 20 ரூபாயிலிருந்து 25 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விலை நிலவரத்தை நமக்கு சொன்னது யார் அப்படின்னா, மேட்டூர் உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக மார்டின் காட்டேஜருடைய சைனா மேடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. Yeah.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
6: இப்போ மின்சார சிக்கனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குச்சுங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ மின்சார சிக்கனம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எதிர்காலத்தில் நம்மளுக்கு மின்சாரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்பொழுது நம்ம மின்சாரம் சேமிக்க ஆரம்பிச்சாதான் கண்டிப்பாக எதிர்காலத்தில் நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பற்றின ஒரு அப்டேட் தான் வந்திருக்குது. இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான், உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னா, மல்லூர் துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால மல்லூர் நகர், பனமருத்தப்பட்டி, கம்மாளப்பட்டி, பாறப்பட்டி, ஒண்டியூர், கீரனூர் வலசு, கீரனூர், குமாரபாளையம், பொன்பாறப்பட்டி, அனந்தகவுண்டம்பாளையம், அத்தனூர், பழந்தின்னிப்பட்டி, அளவாய்ப்பட்டி, வெண்ணந்தூர், நடுப்பட்டி, நாச்சிப்பட்டி, மின்னக்கல், ஜல்லூத்துப்பட்டி, தேங்கல்பாளையம், கரடியானூர், அண்ணாமலைப்பட்டி, தாளம்பாளையம், உடுப்பத்தான் புதூர் இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நாளைக்கு காலையில் 9 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தும்பிப்பாடி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால மேல்காமாண்டப்பட்டி, ஓமலூர் நகர், தொட்டம்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, கோட்டாங்கல்லூர், ஓலைப்பட்டி, கருப்பணம்பட்டி, காமலாபுரம், சிக்கனம்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி, கொங்குப்பட்டி, பெரிய சாத்தப்பாடி, கட்டப்பெரியாம்பட்டி, பல்பாக்கி, குண்டுக்கல், காமாண்டப்பட்டி, பொம்மியம்பட்டி, செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், பஞ்சிகாளிப்பட்டி, தாராபுரம், சின்ன திருப்பதி, சின்ன சாத்தப்பாடி, ஊமாரமங்கலம், புக்கம்பட்டி, செம்மனூர், தீவட்டிப்பட்டி, உம்பிலிக்கப்பட்டி, காருவள்ளி, பெரியப்பட்டி, மரக்கோட்டை, கொட்டாலூர் புதூர், கஞ்சநாயக்கன்பட்டி, அரங்கனூர், பச்சனம்பட்டி, எம்என்பட்டி, வாலதாசம்பட்டி, கூகுட்டப்பட்டி இந்த பகுதியில் எல்லாத்துலேயுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எடப்பாடி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால எடப்பாடி நகரம், விஎன்பாளையம், ஆவணியூர்,

கொடும்பனேரி, தாதாபுரம், மலையனூர், வேளம்மா வலசு, வீரப்பம்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எட்டிக்குட்டை மேடு துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பாச்சாலியூர், செங்காடு, மோட்டூர், கன்னியாம்பட்டி, நத்தக்காடு, வேலாயுத கரடு, புதுப்பாளையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜலகண்டாபுரம் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடக்கிறதுனால சவரியூர், ராமகவுண்டனூர், அம்மாசியூர், கோபாலபுரம், சமத்துவபுரம், சத்தியாநகர், மேட்டுத்தெரு, பித்தான்வளவு, பெருமாள் கோயில், மலையமான் ஊர் பகுதி இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில இடங்களிலுமே மின்தடையானது ஏற்பட போகுது, அது என்னென்ன இடங்கள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ ஒவ்வொரு நாளுமே தங்கத்துடைய விலையா இருக்கட்டும் இல்லை வெள்ளியோடைய விலையா இருக்கட்டும் அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் அப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. அதுவும் கடந்த 2 வாரங்களாகவே ரொம்ப ரொம்ப அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருந்துச்சு, தவிர கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரியே இல்லை. ஆனால் இப்போ வந்து வெள்ளியோடைய விலை 15,000 ரூபாய் வரைக்குமே வந்துட்டு குறைஞ்சிருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தமிழகத்தில் நேற்று வெள்ளியோடைய விலை 15,000 ரூபாயும் இப்போ ஆபரண தங்கத்துடைய விலை பவுனுக்கு

₹960 வந்துட்டு சரிவடைஞ்சிருக்குது. அதே மாதிரி சர்வதேச நிலவரங்களால் நம்ம நாட்டில் சில தினங்களாகவே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலைகளில் ஏற்ற இறக்க நிலை தான் வந்துட்டு காணப்பட்டு வந்துட்டுருக்குது. தமிழகத்தில் நேற்று முன்தினம் 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு ₹14,870 பவுனுக்கு ₹1,18,960 விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு ₹300 விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று தங்கத்தோடைய விலை கிராமுக்கு ₹120 குறைஞ்சி ₹14,750 விற்பனையாகிட்டு இருக்குது. பவுனுக்கு ₹960 சரிவடைஞ்சி ₹118,000 விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு ₹15 குறைஞ்சி ₹285 விற்பனையாகிட்டு இருக்குது. கிலோவுக்கு ₹15,000 சரிவடைஞ்சி ₹2.85 லட்சம் இப்போ விற்பனை நடந்துட்டு இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலைகளில் இப்போது வெள்ளியோடைய விலை வந்து ₹15,000 குறைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, கம்மியாக போகுதா அதிகமாக போகுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலை நிலவரம் மற்றும் முட்டையோடைய விலை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு ₹14,515 தங்கம் பவுன் ஒன்றுக்கு ₹116,120 விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி வெள்ளியோடைய விலை கிராம் ஒன்றுக்கு ₹280 வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு ₹280,000 விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை இப்போ 5.60 காசுகளாக தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ தங்கம் வெள்ளி இதோடைய விலையெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்துட்டு குறைஞ்சிருக்குது, மற்றபடி வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்குது. முட்டையோட விலையும் பார்த்திங்கன்னா 2 நாளாக இப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான், 5.60 காசுகளை தான் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது. பெரிய மாற்றங்கள் எதுவும் ஏற்படலை. பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதே நேரத்தில் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததான் உங்களுக்காக ஜெகதீஷுடைய அடிக்கல்லியே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். என்ன உங்கள் சத்யா, நம்மளுடைய சேலத்தில் இன்றைக்கி வந்துட்டு மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் நம்முடைய தமிழகம் முழுக்கவுமே 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கோவை, ஈரோடு உட்பட 5 மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று காலையில் வரையிலான 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் வரதனப்பள்ளியில் வந்துட்டு 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்குது. அதே மாதிரி தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் இருந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகள் வரைக்குமே, லட்சத்தீவு, வடக்கு கேரளம், தெற்கு உள் கர்நாடகம், ஆந்திர பிரதேசம் வழியாக வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவிட்டிருக்குது. ஸோ தமிழகத்தில் சில இடங்களில் இன்னைக்கும் நாளைக்கும் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், கோவை, நீலகிரி, தேனி, ஈரோடு, திண்டுக்கல் மாவட்டங்களில் இன்னைக்கு கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 5 மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நம்ம சேலத்துலேயுமே வந்துட்டு கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா எதுக்கும் எச்சரிக்கைக்காக நீங்கள் வந்துட்டு கொடையோ ரெயின் கோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும், சேஃபாக இருக்கும். முக்கியமாக வந்துட்டு உங்களுடைய திங்ஸ் வந்துட்டு கரெக்டாக ப்ராப்பராக எடுத்து வச்சு கிளம்பிடுங்க. நாங்கள் வேலைக்கு போகிற அவசரத்தில் டக்கு டக்குன்னு கிளம்பும்போது எல்லாத்தையும் விட்டு அடிச்சுட்டு போயிடுவோம். அதை எல்லாமே வந்துட்டு விட்டுடிக்காமல் எல்லாத்தையும் வந்துட்டு ப்ராப்பராக எடுத்து வச்சுட்டு போயிடுங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலம் மைட்டூர் மேடையோட நீர்மட்ட நிலவரம் என்ன அப்படின்னா, நீர்மட்டம் 78.95 அடியாகவும் நீரிருப்பு 40.91 அடி டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 12,257 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 1000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர் வரத்து 1,257 கனஅடியாக இருக்குது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப ரொம்ப அதிகம்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நீர் திறப்பை விட நீர் வரத்து இப்போது அதிகமாக இருக்குது. இப்போது நீர் திறப்பு வந்துட்டு வெறும் 1000 கனஅடி அப்படி மாதிரி தான் இருக்குது. அதே நேரத்தில் நீர் வரத்து வந்துட்டு 1,257 கனஅடி அப்படி மாதிரி தான் வந்துட்டு மாறி இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது, இதே மாதிரி தான் இருக்க போகுதா இல்லை கொஞ்சம் அதிகமாக போகுதா நீர் வரத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்து தான் தெரியும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்த உங்களுக்காக அகேஷுடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம், இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கு. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்றதுக்காக நிறைய அப்டேட்ஸுமே இப்போ வெயிட்டிங்ல இருக்குதுங்க. அதுல இப்போ முதலாவது என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு ஒரு சில இடங்களில் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது இல்லையா, அதுல என்னென்ன இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னா, செலவடை துணைமை நிலத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்ததுனால பூசாரியூர், எலவம்பட்டி, தாடிகாரம், கரட்டக்காடு, எல்லானூர், பனிக்கனூர், முனியம்பட்டி, நத்தக்காட்டானூர் இந்த பகுதிகள் எல்லாத்தையுமே வந்து நாளைக்கு காலையில் 9 மணிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பூலாம்பட்டி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்கிற காரணத்தினால பூலாம்பட்டி, கூடக்கல், குப்பனூர், பில்லுக்குறிச்சி, வன்னியர் நகர், வளையசெட்டியூர், கல்லுக்கடை, சித்தூர், வெடிக்காரம்பாளையம், குஞ்சாம்பாளையம், வெள்ளரிவெள்ளி, கள்ளப்பாளையம், நெடுங்குளம், கோனேரிப்பட்டி, கல்வடங்கம், பூமணியூர், பொன்னம்பாளையம், புதுப்பட்டி இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துலையுமே வந்துட்டு நாளை காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மின்தடையானது ஏற்பட போகுது. அது என்ன இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேலத்தில் வந்துட்டு எங்கெங்கே டிராஃபிக் இருக்க போகுது அப்படின்னா, மாமாங்கம், வெண்ணங்கோடி முனியப்பன் கோவில், சந்தியூர், மல்லூர், சீலநாயக்கன்பட்டி, பொன்னம்மாப்பேட்டை, அயோத்தியாப்பட்டினம், அம்மாப்பேட்டை குகை, புதிய பஸ் நிலையம் இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே

டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க பகுதி அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதியிலேக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை இந்த பகுதியிலே தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியவோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி கொஞ்சம் முன்னாடி கிளம்பி போயிடுங்க, ஆஃபீஸ் டைமுக்கு கொஞ்சம் முன்னாடி போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்துட்டு வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டு போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டு போங்க, ஏன்னா சேஃப்டி இஸ் மோஸ்ட் மோஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இன்றைக்கான கேள்வி, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, உலகிலேயே மிக வேகமான நிலவால் விலங்கு எது, உலகிலேயே மிக வேகமான நிலவாழ் விலங்கு எது அப்படிங்கிறது இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலாக நிறைய பேர் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்குமே இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக உங்களுக்காக ஏஆர் ஆனந்த் அண்ட் இஞ்சியுடைய காம்போவில் அளவில்லா அழகிய பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968.

0: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
1: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
2: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
1: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
3: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்தணுமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சுடவா சுடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
5: இப்போ நம்மளுடைய சேலத்தில் நாளைக்கு இன்னும் ஒரு சில இடங்கள் வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. அந்த இடத்த பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இணைஞ்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. தும்பல் துணை மின் நிலையத்தில் மீன் பராமரிப்பு பணிகள் நடந்துகிற காரணத்தினால தும்பல், பீமன் பாளையம், பாப்பநாயக்கன்பட்டி, மூலப்பாடி, 7.7, அதுக்கப்புறமா மேட்டுக்காடு, பழப்பண்ணை, பகுடுப்பட்டு, சூளாங்குறிச்சி, ராக்கோடு, சேத்தூர், மன்னூர், கரியகோயில், அடியனூர், ஆரம்பூண்டி இந்த பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு நாளைக்கு மதியம் காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உடையாப்பட்டி துணை மின் நிலையத்திலுமே மீன் பராமரிப்பு பணிகள் நடந்திருக்க காரணத்தினால காந்தி மைதானம், தியாகி நடேசன் தெரு, தங்க செங்கோடன் தெரு, பல்லவன் சாலை, மார்க்கெட் தெரு, குமரிகிரி பேட்டை, ஜோதி டாக்கீஸ், குண்டு பிள்ளையார் கோயில், கிருஷ்ணா நகர், அதுக்கப்புறமா வேம்படித்தாளம் துணை மின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால நடுவநேரி, நடுவநேரி காட்டூர், தெருக்குமேடு, பூசாரியூர், திருவள்ளிப்பட்டி, காக்காப்பாளையம், மகுடஞ்சாவடி, கூடலூர், தேவாரம்பாளையம் இந்த பகுதியில் எதுலையுமே வந்துட்டு நாளைக்கு காலையில் 10 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மின்னாம்பள்ளி துணை மின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால அனுப்பூர், பூசாரிப்பட்டி, அக்ரஹாரம், எஸ்என் மங்கலம், ஏஎன் மங்கலம், நீர்முள்ளிக்குட்டை, கூட்டாத்துப்பட்டி, கோவலத்துக்கோம்பை, ராசாப்பட்டினம் இந்த பகுதியில் எல்லாத்துலையுமே நாளைக்கு காலையில் 9 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் மட்டும் மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்ததாக இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டிய நேரம் தான் இது. யார் அப்படின்னா செந்தமிழ் செல்வன் அவங்க வந்துட்டு பெரிய கிருஷ்ணாபுரம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே செந்தமிழ் செல்வன். உங்களுக்கு இன்றைக்கு நாள் மாதிரியே எல்லா நாளுமே செம சூப்பராக ஜாலியாக செம வைபா போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அடுத்தடுத்து உங்களோட வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை நீங்கள் பார்க்கணும் விஷ் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரணனுடைய டெத்தன போல் சாங் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 நியூஸ் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுடைய ஓட்டை பதிவு பண்ணுங்கள். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: தாயோ.
1: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
2: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
1: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
2: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
2: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
3: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த

0: இவன்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் 5 மாவட்டங்களில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளுடைய சேலத்துலேயுமே மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருந்தோம். ஆனாலுமே வந்துட்டு 14 நகரங்களில் வெயில் வந்துட்டு சதம் அடிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. நேற்று 14 நகரங்களில் வெயில் வந்துட்டு சதம் அடிச்சிருக்குது. சென்னை மீனம்பாக்கத்தில் 107 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் வந்துட்டு பதிவாகியிருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேலூர் தீர்த்தணியில் தலா 106 டிகிரி பாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியிருக்குது. அதே மாதிரி மதுரையில் 102, நாகப்பட்டினத்தில் 101, கடலூர், ஈரோடு, பாளையங்கோட்டை, பரங்கிப்பேட்டை, புதுச்சேரி, தஞ்சாவூர், திருச்சி, தொண்டி ஆகிய நகரங்களில் வெயிலுடைய தாக்கம் வந்து 100 டிகிரி பாரன்ஹீட் பதிவாகியிருக்குது அப்படி மாதிரி வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நகரங்கள் எல்லாத்துலேயுமே வந்துட்டு 100 டிகிரி தாண்டி போயிட்டு இருக்குது. நம்மளுடைய சேலத்துலேயுமே வந்துட்டு 100 டிகிரி தான் இருந்துச்சு, இப்போ குறைஞ்சிருக்கும் போல. ஸோ இந்த ஒரு தகவலும் தொடர்ந்து இது அப்போது அடுத்ததாக வந்துட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, மொபைல் திரையில் பயன்படுத்தக்கூடக்கூடிய அந்த டெம்பர் கிளாஸ் இருக்கு இல்லையா, நம்ம மொபைலெலாம் வந்துட்டு டெம்பர் கிளாஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த டெம்பர் கிளாஸுக்கு தரச்சான்றிதழ் வழங்கக்கூடிய முறையை வந்துட்டு இப்போ மத்திய அரசு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்களாம். இப்போ வந்துட்டு டெம்பர் கிளாஸோடைய தரத்தை உறுதி செய்யவும் தரமற்ற பொருட்களுடைய விற்பனையை தடுக்கிறதுக்காகவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு. அவங்களோட உங்களுக்காக சோசியல் மீடியா ட்ரெண்டிங் பயண ட்ரெண்டிங்கான விஷயங்கள் வைரலான விஷயங்கள் கொண்டு சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ மறக்காமல் கேளுங்க இது வாலிப வயசு நிகழ்ச்சி திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் குரு அவங்களோட. அந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போது அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்னென்னா, இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகின்றனரா அல்லது நெருக்கமாகின்றனரா. இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையதளத்தில் பிரிகின்றனரா இல்லை நெருக்கமாகின்றனரா அப்படிங்கிறதா வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம்குற நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, வர 24ஆம் தேதி செல்ல பிராணிகள் கண்காட்சி வந்துட்டு நம்மளோட சேலத்தில் நடக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்காட்டில் வர 24ஆம் தேதி கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் செல்ல பிராணிகள் நாய்கள் கண்காட்சி நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்ல பிராணிகள் பிரிவில் கிளி, பறவை, பூனைகள், நாய்கள் பிரிவில் அல்ஜேசன், பொமேரினியன், ஜெர்மன் ஷெஃபர்டு, டாபர்மேனு, அதுக்கப்புறமா லாஃப்டர், அப்புறமா ரிட்ரீவர், பக், புல்டாக், பாக்ஸர், சாக்கர், ஸ்பேனியஷ் டேஷன் உள்ளிட்ட வெளிநாட்டு ரக மற்றும் ராஜபாளையம், சிப்பிப்பாறை, கோம்பை போன்ற நாட்டு ரக நாய்கள் மட்டும் இல்லாமல் போலீஸ் துறை சார்பில் பராமரிக்கப்பட்டு வரக்கூடிய நாய்களுக்கான கீழ்ப்படிதல் சாகச போட்டிகள் வந்துட்டு நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால செல்லப்பிராணிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு நாய்கள் வளர்க்கக்கூடியவங்க பங்கேற்கணும் அப்படி மாதிரி வந்துட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரியான வெளிநாட்டு நாய்க்குட்டிகள் அதுக்கப்புறமா வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு இன்னொரு நாட்டு நாய்க்குட்டிகள்லாம் வந்துட்டு வளர்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த செல்லப்பிராணிகள் கண்காட்சியில் கலந்துக்கலாம். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா கமலி ஸ்ரீ வந்துட்டு கேஆர் தோப்பூர் பகுதியிலேருந்து நாளைக்கு அவங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சொன்ன எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ்யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே கமலி ஸ்ரீ. உங்களுக்கு நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக செம்ம வைபாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும்னு என்ன விஷயங்களும் அச்சீவ் பண்ண நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்துட்டு என்னென்ன விஷயங்களெல்லாம் வந்துட்டு சந்தோஷமாக வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களோ அந்த விஷயங்களுமே கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட லைஃப்பில் நாளைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக ஜாலியாக வைபாக என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காக வந்து பர்த்டே விஷஸோ இல்லை வெட்டிங் ஆனிவர்சரியோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சொன்ன எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலை 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ள உறப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேளுங்கள். அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் வந்துட்டு நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணுமோ அவங்களோட பேர், அவங்க வந்துட்டு என்றைக்கு விஷ் பண்ணணும், என்ன எதுக்காக விஷ் பண்ணணும் அப்படிங்கிற தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாவே போதும் நம்ம நிகழ்ச்சியில் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக பிளேஸுடைய தன்னானே நானே சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோடு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா வாகை சூடவா. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு அப்டேட் வெயிட்டிங்ல இருக்குங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகின்றனரா அல்லது நெருக்கமாகின்றனரா. இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகின்றனரா அல்லது நெருக்கமாகின்றனரா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787707 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு ஏதாவது இருக்குது அப்படின்னா, அதே மாதிரி நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்ததாக உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
3: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
2: எஸ், இன்னைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, உலகின் வேகமான நிலவால் விலங்கு எது? உலகின் மிக வேகமான நிலவால் விலங்கு எது அப்படிங்கிறதா இன்னைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் சிறுத்தை. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுலேருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், பாஸ்கர் அண்ணா டால்மியா காலனிலிருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாண்டப்பட்டியிலிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அன்னூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், ஜாடி முருகன் அண்ணா மங்களபுரம்லேருந்தும், சித்ராக்கா அன்னூர்லேருந்துமே இந்த கேள்விக்கான பதிலை சரியாக சொல்லியிருக்காங்க.

அதே மாதிரி தினேஷ், தர்னிஷா, மாரிமுத்து, சுபாஷ் இவங்க எல்லாருமே இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரியே நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காம நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாக கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்க

தொடர்ந்து குரல் சமுதாய வானொலியோட நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி கேட்டுட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான காலை வணக்கம் மைடியர் மக்களே. இந்த ஒரு அற்புதமான காலை நேரத்தில் உங்களோட ஜாலியாக பேசிட்டு விளையாட வந்துட்டேன் திவாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் செமையாக ஹாப்பியாக சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரே ஒரு நாள் தான், அதுக்கப்புறம் சாட்டர்டே சண்டே வந்துடும், அதுக்கப்புறம் திரும்ப லீவ் வந்துடும். அந்த ஒரு வாரத்தை விட்டு அடுத்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஹாலிடே இருக்குது, அரசு விடுமுறை இருக்குது. அதனால் இந்த ஒரு வாரத்தை மட்டும் எப்படியாவது போக்கிட்டோம் அப்படின்னா அடுத்த வாரத்தில் நமக்கு 3 நாள் லீவ் வந்துடும். ஜாலி ஜாலி ஜாலி அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. இந்த ஒரு பேர் சந்தோஷத்தோட, சூப்பரான ஒரு சந்தோஷத்தோட இன்றைக்கி உங்களோட விளையாடுறதுக்காக ஒரு செமையான விளையாட்டு தான் கொண்டு வந்திருக்கேன். அந்த விளையாட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பை கண்டுபிடி அப்படிங்கிறது தான் அந்த விளையாட்டோட பெயர். கிட்டத்தட்ட ஒரு குரூப்பில் டூப்புன்னு கூட சொல்லலாம். உங்கள்கிட்ட நான் வந்து 4-5 பொருள் சொல்லுவேன், 2 டைம் தான் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் மீதி இருக்க எதுக்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் இதுவாக்கிற என்ன மாதிரி, அது என்னங்கிறத கண்டுபிடிச்சி நீங்கள் என்கிட்ட சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்கள் நம்ம விளையாட போகிறோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே, 9787770178 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக பேசிகிட்டே விளையாடலாம். இப்போ ஒரு சூப்பரான விளையாட்டோட இன்றைக்கி நம்ம வந்து முதல் நேர் கூட விளையாட போகிறோம். அந்த நேர் கூட விளையாண்டுருவோமா அந்த விளையாட்டை? ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மாணிக்கவேல், மங்களபுரம்.
1: மாணிக்கவேல் அண்ணா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
1: சூப்பர் மாணிக்கம் அண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமாண்ணா?
2: குரூப்ல கண்டுபிடி. நீங்க சொல்ற 2 டைம் சொல்றதுல எது
1: முதல் விஷயங்கள் மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி, தக்காளி. மாம்பழம், வாழைப்பழம், பப்பாளி, தக்காளி வேணுமா? வாங்க.
2: தக்காளி வேணும்.
1: தக்காளி வேணுங்களா? சூப்பர் அண்ணா. அடுத்து சிங்கம், புலி, யானை, பூனை. சிங்கம், புலி, யானை, பூனை.
2: பூனை.
1: பூனை எப்படி?
2: அது எல்லாமே பெரிய ஜீவனா இருக்கு, காட்டுல வாழ்றது. இது வந்து வீட்டுல வாழ்றது.
1: சூப்பர் சூப்பர் மாணிக்கம் அண்ணா, அருமையா விளையாடிங்க, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. மங்களபுரத்துல இருந்து மாணிக்கம் அண்ணா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மைடியர் மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவான் நிகழ்ச்சியுடன் நினைஞ்சிருக்கீங்க. இது வாக்கா என்னுடன் உங்களுக்காக அருமையான பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்றைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். காலையிலேயே நம்ம நிகழ்ச்சி முதல் பாடலாகவே உயிரிலே கலந்து சாந்தகுமாரோட தான் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட பாடலுக்கு பிறகு விளையாடுவோம்.

0: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
1: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன். அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
2: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப்பில் டூப்பு. அதாவது உங்கள்கிட்ட ஒரு நாலுலேருந்து அஞ்சு விஷயம் சொல்லுவேன், அதில் ஏதோ ஒன்று மட்டும் மீதி மூணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி என்கிட்ட சொல்லணும். இதான்கான விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் மைடியர் மக்களே. 9787 7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணி இதை பார்க்குற என் கூட விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் அணிஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: இனிய நாட்களை வணக்கம் தேவா. நான் வேலூர் மாவட்டம் கட்டளையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நான் சூப்பரா இருக்கேன் சந்திரசேகர். அண்ணா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு சூப்பரா போயிட்டு இருக்கு, அற்புதமா போயிட்டு இருக்கு. இங்க அப்படிதானா, காலையிலே வந்துட்டாரு கரெக்டா டைம்க்கு.
2: சூப்பர் சூப்பர். அவர் மட்டும் குரூப்ல டூப்ல போவே மாட்டாரு.
1: போக மாட்டாரு. உங்களுக்கான நாலு விஷயங்கள். ரோஜா, மல்லிகை, தாமரை, மாம்பழம்.
2: மாம்பழம்.
1: சென்னை, மதுரை, கோவை, கேரளா.
2: கேரளா.
1: அரிசி, கோதுமை, பருப்பு, வெங்காயம்.
2: வெங்காயம்.
1: சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையாள அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா. சம்மந்தம் இல்லாம இருக்கும் அது நீங்க என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் நீங்க நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்க விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க 9787 7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல்.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம் மக்களே. என்ன விளையாட்டுன்னு தெரியுமா? குரூப்பில் டூ பே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த குரூப்பில் டூ பே விளையாட்டோட ரூல்ஸ் என்னன்னு தெரியுமா? உங்கள்கிட்ட நான் 4 விஷயம் சொல்லுவேன். அது 4ல் 1 மட்டும் மீதி 3க்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சு சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக மேட்டுப்பாளையம்லேருந்து ஒரு அன்பான் நேர் காத்துட்ருக்காரு. அவர் கூட விளையாண்டுருவோம் இந்த விளையாட்டை. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் திவாகர். மேட்டுப்பாளையத்துலேருந்து நாகராஜன்.
6: அம்மா நாகராஜன் அண்ணா, எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா இருக்கேன் திவாகர். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: சூப்பராக இருக்கேன் நான். செமையாக இருக்கேன். நமக்கு பாருங்க, நமக்கு வந்து அப்பப்ப மழையாவது பெஞ்சு கொஞ்சம் தனிச்சு விடுது. ரொம்ப சிரமமா இருக்கும் உங்களுக்கு. ஆமா, அப்படிதான் பண்ணணும். நமக்கு இருக்கிற இக்கறிக்கு அக்கறை பச்சை அப்படிங்கிற மாதிரி. சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டு இருக்கோம் தெரியுமா? ஆமா, விளையாண்டு முடிச்சுட்டு உங்களுக்காக ஒரு நகைச்சுவை எடுத்து
7: வச்சிருக்காரு.
6: சமீப காலமா நம்ம நகைச்சுவை பகிர்ந்துக்கிறதே இல்ல.
7: வரும்போது எடுத்து விடுறதா?
6: சரி சரிங்கண்ணா, சரிங்கண்ணா. ஃபர்ஸ்ட் விளையாண்டுருவோமா? ஓகே, உங்களுக்கான முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூரியன் நட்சத்திரம் நிலா மேகம்.
7: சூரியன் நட்சத்திரம் நிலா மேகம்.
6: ஆமா,
7: மேகம்.
6: மேகம் எப்படி மேகம்?
7: அது சூரியன் நட்சத்திரம் நிலா வந்து அந்த இது கோளோடு சம்பந்தப்பட்டது. மேகம் வந்து தனிப்பட்டது தானே.
6: சூப்பர் சூப்பர் அண்ணா. அடுத்து உங்களுக்கானது தயிர் பால் நெய் உப்பு. தயிர் பால் உப்பு தான். ஓகே ஓகே. அடுத்து ஆப்பிள் திராட்சை எலுமிச்சை முட்டைக்கோஸ்.
7: முட்டைக்கோஸ்.
6: சூப்பர் சூப்பர் நாகராஜன்.
7: அருமையா சொல்லுங்க.
6: நான் சொல்லவா? ஓகே. ஒரு யாசகம் கேட்கிறவர் வந்து ஒரு வீட்டில் வந்து கேட்கிறாரு.
7: ஓகே,
6: அம்மா என்னம்மா நான் இது கேட்டால், நான் யாசகம் கேட்டால் உங்கள் பையனோட பரீட்சை பேப்பரை எனக்கு தர்மமாக பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அது வந்துட்டு நீங்கள் தானே முட்டை தர்மம் பண்ணுங்கன்னு சொன்னீங்க, அதனால தான் என் பையன் நிறைய முட்டை தான் வாங்கியிருக்காங்க, நீங்கள் வச்சுக்கோங்க அப்படிங்கிறீங்க.
7: ஒன்னு
6: விட்டுட்டு போனதுனால ஒன்னு விட்டு சித்தப்பா. அருமை அருமை அருமை. நான் சூப்பரா சூப்பரா. ஆமா,
7: இது கற்பன் வந்து சரி சொல்லி பார்க்கலாம்.
6: நல்லா நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஏதோ ஒன்னு நமக்கு தெரிஞ்சது மத்தங்கிட்ட சொல்றப்ப ஒரு ஆனந்தம். நன்றி நன்றி அண்ணா, நன்றி. அருமையான ஒரு நகைச்சுவையோட சூப்பரா விளையாண்டாரு மேட்டுப்பாளையம்ல இருந்து நாகராஜன் அண்ணா. ரொம்ப நன்றி அண்ணா, கலகலன்னு இருந்தது நீங்க பேசிட்டு விளையாடுறப்ப.

மக்களே, நீங்களும் இந்த மாதிரி வாகை சுடுவால் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-707-107 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இது வாகரையன் கூட ஜாலியாக பேசிகிட்டு விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் நம்ம நிகழ்ச்சியில் வந்துகிட்டே இருக்குது. பாட்டை கேட்டு வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப்பில் டூப் உங்கள்கிட்ட 4 விஷயம் சொல்லுவோம், அதில் 1 மட்டும் மீதி 3 சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறத கரெக்டாக என்ன பிடிச்சி சொல்லுங்கள். அதை சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள். 9787-707-108 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா குரூப்ல டூப்பு. உங்ககிட்ட நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன், என்ன விஷயம்னா இப்போ இந்த மாதிரி நாலு விஷயம் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் மீதி மூணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறத கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு எப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேரடைஞ்சிருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் தம்பி, நான் கஸ்தூரி பேசுறேன்.
1: கஸ்தூரினா எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கீங்க, நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கேன், நான் அருமையா இருக்கேன்.
2: நேற்று மழை பெஞ்சிருந்தீங்களா?
1: நேற்று மழை பெருசா இல்லைங்கண்ணா, ஆனா தூறல் மட்டும் தூர்ந்துச்சுண்ணா சாயந்தரம்.
2: சரிங்க, இங்கே மழை இல்லைங்க, தூறலும் இல்லை, நல்ல வெயில் அடிச்சிருக்கு நேற்று பொருளுக்கும்.
1: சரி சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? கரும்பு, இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு. கரும்பு, இஞ்சி, மஞ்சள், உருளைக்கிழங்கு. மஞ்சள் எப்படி மஞ்சள் வரும்?
2: இது வந்து இதுங்களுக்கு ஒத்துக்காததுதான் மஞ்சள்.
1: அப்படி இல்லனா இதெல்லாம் வந்து மத்ததெல்லாம் வந்து மண்ணு கடியில இருக்கும்.
2: ஓஹோ அப்படிங்களா.
1: சரி அடுத்து விளையாடுவோம். டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை.
2: டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை.
1: ஆமா,
2: மும்பை
1: இல்ல சென்னை. இதெல்லாம் வந்து வட மாநிலத்துல இருக்குல்ல, இது வந்து சென்னை வந்து தென் மாநிலத்துல.
2: சென்னை நம்ம தமிழ் மாநிலத்துல இருக்கு, அது அதுங்கெல்லாம் வட மாநிலம்.
1: ஆமா ஆமா.
2: எப்படியா நமக்கு?
1: சரி கடைசியா அவனு கேக்குறேன்.
2: அதாவதுங்க ஒரு ஷோக் ஒன்னு சொல்லட்டுங்களா?
1: சொல்லு சொல்லுங்கண்ணா சொல்லுங்கண்ணா.
2: அதாவது ஒரு நாட்டிய வந்து நடந்துகிட்டு இருக்கும் போது எல்லாம் நிறைய எல்லாம் உட்காந்துருந்தாங்க. ரெண்டு நண்பர்களும் போய் எல்லாம் வரிசையில உட்காந்துருந்தாங்க. எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவரு ஒருத்தர் வந்து வெட்டலவாசு கோயில நிறைய போட்டு வாயில ஏச்சு துப்புற கிடமும் இல்லாம பக்கத்து நண்பரை கேட்டாருங்க, இந்த பொழுதே வெட்டலவாசு கோயில எங்க துப்புறது அப்படின்னு கேட்டாரு. அவர் சொன்னாரு, பக்கத்துல இருக்கிறவங்க சோப்புல துப்புக்க அப்படின்னாரு. அவன் சோப்புல துப்புனா சும்மா இருப்பானா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன் சும்மா இருக்கா, நீ இன்னொரு வரைக்கும் சும்மா தான் இருந்தேன், என்ன சொல்றீங்க அப்படிங்க, சோப்புல இன்னொரு வரைக்கும் நான் தான் ஏன் துப்பிக்கிட்டு இருந்தேன்.
1: அப்ப யாருமே வந்து அதுக்கான இதை பயன்படுத்துறது இல்ல, எல்லாம் சோப்புல தான்.
2: அதுக்கும் பிற்பாடு பார்க்கறதே சோப்பு நிறைய தம்பளம் பண்ணுங்க.
1: சரி சரி கஸ்தூரி, அருமையான அருமையான நகைச்சுவேண்ணா. நன்றி அண்ணா.
2: நன்றி
1: நன்றி. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி என்ன கால் பண்ணி ஒரு நகைச்சுவையோட சூப்பரா விளையாண்டாரு, ரொம்ப நன்றி. என்ன அன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரேனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டுவாங்க மக்களே. இன்னும் நம்ம நிறைய நேர்கள் கூட இன்னைக்கான இந்த விளையாட்டை விளையாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியில் இது வாக்கர் என்னுடன்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: இப்போ தான் ஒரு சூப்பரான நிலா அப்படிங்கிற பாட்டு கேட்டிங்க, ரொம்ப செமையான பாட்டுங்க. இந்த பாட்டெலாம் கேட்குறப்ப ஏன் இந்த ஆர்டிஸ்ட் வந்து இந்த பாட்டை இவ்வளோ சின்னதாக பண்ணார், கொஞ்சம் பெருசாக பண்ணியிருந்தால் கேட்டுகிட்டே இருக்கலாம்ல அப்படிலாம் தோணும். அந்த அளவுக்கு செமையான பாட்டு. இந்த மாதிரி நிறையா சூப்பரான பாட்டு நீங்கள் சோனா எஃப்எம் 107.8 வாகை சொல்வா நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் நம்ம சோனா எஃப்எம்ல போகிற எல்லா நிகழ்ச்சிக்கு நடுவிலையுமே கேட்கலாம். ஏன்னா அற்புதமான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலாம் நம்ம வானொலியில் மட்டும்தான் கேட்க முடியும். கேளுங்க, சூப்பராக இருக்கும். இதனைத் தொடர்ந்து இன்றைக்கி நம்ம குரூப்பில் டூப்பு அப்படிங்கிற விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டு விளையாடுறதுக்காக ஒரு அற்புதமான நேயர் காத்துட்டு இருக்காங்க, அவங்களோட இந்த விளையாட்டை விளையாடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர்,
1: சேலம் இரும்பாலிருந்து
2: எழிலரசி.
1: நல்லா இருக்கும்க்கா, இங்க எல்லாருமே சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கும்பா.
1: சரிங்கக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: ஹலோ
1: அக்கா, கேக்குதாக்கா?
2: டவர் விட்டுட்டு வருது வா.
1: உங்களுக்கு எனக்கு நல்லா கேக்குதுக்கா, கேக்குதா? அப்ப
2: இப்போ கேக்குது, நான் வெளியில தான் வந்திருக்கேன். கேக்குது.
1: சரிங்கக்கா. அக்கா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாடுறோம்
2: தெரியுமா? தெரியும், நாலு வார்த்தை சொல்லணும், அது சம்பந்தம் இல்லாத ஒண்ணு இருக்கோ அதை எடுத்து சொல்லணும்.
1: ஆமாக்கா, விளையாடுவோமா?
2: விளையாடலாம் தேவா.
1: ஓகே. தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம், திருவனந்தபுரம். தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம், திருவனந்தபுரம்.
2: தஞ்சாவூர்.
1: எப்படி தஞ்சாவூர் வரும்?
2: தஞ்சாவூர், மதுரை, காஞ்சிபுரம், திருவனந்தபுரமா?
1: திருவனந்தபுரம். திருவனந்தபுரம்.
2: மதுரை வரும்.
1: ஆமா, ஏன்னா திருவனந்தபுரம் நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. சரி, அடுத்து சிங்கம், புலி, யானை, பூனை. சிங்கம்,
2: புலி.
1: சிங்கம், புலி, யானை, பூனை.
2: சரி, பூனைப்பா.
1: பூனை. சூப்பர் சூப்பர் அக்கா. அடுத்து ரோஜா, மல்லிகை, தாமரை, மாம்பழம். ரோஜா, மல்லிகை,
2: மாம்பழம்.

0: சூப்பர் சூப்பர். ரெல்லி அக்கா அருமையா சொன்னீங்க அக்கா, நன்றி அக்கா.
1: ஓகே நன்றி தேவா,
0: நன்றி நன்றி. ஸ்டீல் பிளான்ட்ல இருந்து எழில் அக்கா கால் பண்ணி சிறப்பா விளையாண்டாங்க, டக்கு டக்குன்னு சொல்லி சூப்பர் அக்கா, அருமையா விளையாண்டீங்க, ரொம்ப நன்றி விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். வாகை சுடவா நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க, அது வாக்கரனுடன் உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்ககிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாவில் ஒரு சூப்பரான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப்ல டுப்பே. உங்ககிட்ட நான் நாலு விஷயம் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் மீதி மூணு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இப்போ நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்துட்டு இருக்காரு, அவர் கூட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் திவாகர், நான் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி ராசாம்பாளத்து கோவிந்தசாமிங்க.
1: கோவிந்தசாமி நான் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கிறேன். நீங்க நினைவத்தில் நல்லா இருக்கிறீங்களா?
1: எல்லாருமே சூப்பரா இருக்கும் கோவிந்தசாமி.
2: சரிங்க திவாகர்.
1: ஓகே அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா?
2: அடுத்து
1: இட்லி தோசை பூரி சப்பாத்தி.
2: இட்லி பூரி சப்பாத்தி தோசை அது அது மூணு ஒண்ணுங்க. இட்லி தனி நினைக்கிறேன்.
1: சூப்பர் சூப்பர், கரெக்டா சொல்லிட்டீங்க கோவிந்தசாமி. அண்ணா அருமை அண்ணா, ரொம்ப நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: சூப்பரா விளையாண்டாரு கோவிந்தசாமி அண்ணா, அருமையா விளையாண்டுங்க. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். குரூப்பில் டூப்பே அப்படிங்கிற விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்களும் விளையாடணும்னா கால் பண்ணுங்கள். 9787-7107.8 அப்படிங்கிற நம்பருக்கு. இப்போ உங்களுக்காக சூப்பரான பாடல் வந்துகிட்டே இருக்குது, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதுனதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு

0: முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடுவாரில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பெயர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் குரூப்பில் டூ பே. உங்ககிட்ட நான் வந்து ஒரு நாலு விஷயம் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் மீதி மூணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இதான் அன்றைக்கான விளையாட்டை விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள், 9787-707-107 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி என் கூட ஜாலியாக விளையாடலாம். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேயர் அடைஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் பாஸ்கரண்ணா, இங்கே எல்லாரும் சூப்பராக இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டேண்ணா. நீங்கள்
6: சாப்பிட்டீங்களா?
2: ஓகேண்ணா. இன்றைக்கி நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் தெரியுமா? முதல் நாலு வார்த்தை நைல், அமேசான், கோதாவரி, எவரெஸ்ட். நைல், அமேசான், கோதாவரி, எவரெஸ்ட். எவரெஸ்ட் ஓகே, சரிங்க. நான் அடுத்து விளையாடுவோமா? அடுத்து சொல்லவா? கிரிக்கெட், கால்பந்து, சதுரங்கம், கபடி. சூப்பர் சூப்பர், அருமையா ரொம்ப நன்றி. சொல்லுங்க
6: கேளுங்க.
2: நீங்க வேற எப்படி கேட்டிருந்தாலும் என் பேர் தான் சொல்லியிருப்பேன். மீதி மூணு பேர்ல யாராவது ஒருத்தர் பேர் சொன்னா கூட நான் மாட்டிப்பேன். சூப்பர் சூப்பர் அண்ணா, அருமையா சொன்னீங்கண்ணா. தேங்க்யூ சோ மச் அண்ணா.
6: நன்றி
2: நன்றி அண்ணா, நன்றி. டால்மியகலிலிருந்து பாஸ்கர் அண்ணா, அவரும் என்கிட்ட கேள்வி கேட்டு சூப்பரா விளையாண்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட்.

0: ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
1: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
0: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிடக்கூடாதா?
1: ஏய் பிரகாஷ்.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மக்களே, இது வாக்கறவங்ககிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து குரூப்பில் டூப்பே. உங்கள்கிட்ட 4 விஷயம் சொல்லுவேன், அது 1 மட்டும் மீதி 3க்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு சிறப்பான நேர் காத்திட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்காக அவங்களோட விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம். இட்லி, தோசை, பணியாரம், சாதம். ஓகே, அடுத்து டீ, காஃபி, பால், சாம்பார்.
7: சாம்பார்.
6: சூப்பர் சூப்பர் ராஜசூரியக்கா, அருமையா இருக்கீங்க. நன்றி அக்கா.
7: நன்றி நன்றி
6: நன்றி. தர்மபுரி மாவட்டத்தில் இருந்து ராஜேஸ்வரி அக்கா கால் பண்ணி சிறப்பாக விளையாண்டாங்க. ரொம்ப நன்றி அக்கா இன்னைக்கு நம்ம கூட விளையாண்டதுக்கு. மக்களை தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கீங்க. இது வாக்கர் என்னோட. இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் ஒன்று வந்துட்டே இருக்கு. பாட்டை கேட்டு வாங்க மக்களை.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு வாகை சுடவாவில் ஒரு அருமையான விளையாட்டு தான் விளையாண்டுட்டு இருக்கோம். என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரூப்பில் டூப்பு அப்படிங்கிற விளையாட்டு. உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு 3-4 விஷயம் சொல்லுவேன், அதில் ஒன்று மட்டும் மீதி 3க்குமே சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். அது என்னங்கிறத நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இப்போ நம்ம கூட விளையாடுறதுக்காக ஒரு நேர் இணைஞ்சிருக்காரு, அவர் கூட நம்ம இந்த விளையாட்டை விளையாண்டுருவோம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்
6: வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கீங்க? ராஜேஷ் கண்ணா. சூப்பர் சூப்பர் அண்ணா. அண்ணா, இன்னைக்கு நம்ம என்ன விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்கோம்
7: தெரியுமா?
6: ஆமாண்ணா, விளையாடுவோமா?
7: கண்டிப்பா.
6: ஓகே, மாம்பழம், வாழைப்பழம், தக்காளி, பப்பாளி.
7: தக்காளி.
6: ஓகே, ரோஜா, மல்லிகை, தாமரை, வாழைப்பழம்.
7: வாழைப்பழம்.
6: சூப்பர் சூப்பர் ராஜேஷ் கண்ணா, அருமையா விளையாடுங்க. நன்றி அண்ணா.
8: பாடல்
6: ஒன்று வந்துட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடவா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது பார்க்குற உங்கள்கிட்ட பேசிட்டு ஜாலியாக விளாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி வாகை சுடவா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம அப்படி என்ன விளையாட்டு விளையாண்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான விளையாட்டு. இந்த விளையாட்டோட பேர் என்ன தெரியுமா? இந்த விளையாட்டோட பெயர் தான் வந்து குரூப்பில் டூப்பே அப்படிங்கிறது. இந்த குரூப்பில் டூப்பு விளையாட்டோட ரூல்ஸ் என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட நான் வந்து ஒரு மூணு விஷயம் சொல்லுவேன். அந்த மூணு விஷயத்தில் ஒன்று மட்டும் மீதி மூணுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் என்கிட்ட கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லணும். இந்த விளையாட்டு தான் இன்றைக்கி நம்ம விளையாண்டோம். நிறைய நேயர்கள் கால் பண்ணி ரொம்பவே அற்புதமாக உற்சாகமாக செமையாக விளையாண்டிங்க. கால் பண்ணி விளையாண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி மற்றும் வாழ்த்துக்கள். இதே மாதிரியே எப்பயுமே உங்களோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். இப்போ நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து சூப்பரான விளையாட்டு விளையாண்ட மாதிரி டெய்லியும், அதாவது திங்கள் முதல் சனி வரை உங்களோட இந்த மாதிரி வந்து விளையாடுவேன். காலையில் 9 மணி முதல் 11 மணி வரை நீங்களும் கால் பண்ணி என் கூட விளையாண்டுக்கலாம். இன்றைக்கி வாகை சுடுவார் நிகழ்ச்சியை பற்றின கருத்துக்கள் தான் இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களுக்காக அருமையான பாடலாம் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. தொடர்ந்து நீந்திருங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் வாகை சுடுவா நிகழ்ச்சியிலேருந்து உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி மக்களே, டாடா மக்களே, பாய் பாய். உங்களுக்காக அருமையான பாடல் தான் வந்துட்டே இருக்குது. பாட்டை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கோ.

கதனா உங்க பத்மாவதிங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நாள் எல்லாத்துக்கும் சூப்பரா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோனா எஃப்எம் சார்பாகவும் நம்மளுடைய நேயர்கள் சார்பாகவும் தெரிவிச்சுக்கலாங்க. இன்னைக்கு நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாகம் தீர்க்கக்கூடிய இலைகள், தாகம் தணிக்கக்கூடிய நிழல், புளிய மரத்தோட மகத்துவம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெயில் காலத்துல சாலைகள்ல வாகனங்கள்லயோ இல்லைன்னா நம்ம நடந்து போறப்பயோ கொஞ்சமா ஒதுங்கி நின்று நம்ம நிழல்ல நின்றுட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது யதார்த்தம் இல்லையா? இப்ப சாலையோரம் புளிய மரங்கள் நடப்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அதனுடைய அடர்ந்த நிழல், நீண்ட ஆயுள், வறட்சியை தாங்கக்கூடிய திறன், அதோட மின்னலை ஈர்த்து தரைக்கு கடத்தக்கூடிய அதன் தனித்துவமான திறன், இது எல்லாமே தாங்க முக்கிய காரணமா இருக்கு. மானாவாரி பகுதிகளில் வறட்சியை தாங்கி பலன் கொடுக்கக்கூடிய பல மரங்கள்ல புளிய மரம் ரொம்பவே முக்கியமானது. குறைவான நீரை கொண்டு வறட்சி காலங்கள்லயும் புளிய மரம் நல்லாவே வளரும். புளி மருந்து, உணவு, உடை தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள்ல மூலப்பொருளாகவும் ரசாயன பொருட்களை தயாரிக்கவும் பயன்படுது. பழுத்த புளியம்பழத்துல 55% கூழ், 33% விதை மற்றும் 12% நார் பொருட்கள் இருக்கு. புளிய மரத்தின் வேர்கள் ரொம்பவே வலுவானது, மிக ஆழமா செல்லக்கூடிய தன்மை கொண்டதாகவும் இருக்கு. இது பூமியில இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை உறிஞ்சி நிலத்தடி நீர்மட்டத்தை பராமரிக்க உதவுது. வறட்சியை தாங்கி மரத்தை உறுதியா நிலைநிறுத்துறதோட மழைக்காலங்கள்ல மண் அரிப்பை தடுத்து மண்ணோட நிலைத்தன்மையை மேம்படுத்துது. புளிய மரம் வேர் மற்றும் தண்டு பகுதிகளில் இருந்து திரும்பவும் முளைக்கக்கூடிய அபார திறன் கொண்டது. அடர்ந்த இலைகளை கொண்ட புளிய மரம் கோடை காலத்துல வழிபோக்கர்களுக்கும் பயணிகளுக்கும் வெயிலோட தாக்கத்தை குறைச்சி குளுமையான நிழலை தருது. கடும் வெயிலையும் இதனுடைய அடியில குளுமையான சூழல் நிலவரதுனால இலைப்பார ஏற்ற இடமா இருக்கு. கோடையில நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய பயணிக்கிறப்ப இதனுடைய இலை மற்றும் பிஞ்சுகளை மின்னு நீர் தாகத்தையும் பயண கலப்பையும் முற்காலத்துல போக்கிக்கிட்டாங்களாம். இதனுடைய இலை மற்றும் பிஞ்சுகளை கடிச்சு சுவைக்கிறப்ப அதிக அளவு உமிழ் நீர் பெறுகிறதுனால தாகம் தணிந்து களைப்பையும் போக்கும். புயல் வீசுறப்ப கிளைகள் சீக்கிரமாவே முறியறதுல. சில பாரம்பரிய மருத்துவ முறைகள்ல புளிய மரத்தோட வேர்பட்டை ஒரு மருந்தா பயன்படுத்தப்படுது. புளிய மரங்களுக்கு இயற்கையாவே மின்சாரத்தை கடத்தக்கூடிய திறன் அதிகமா இருக்கு. மழை காலங்கள்ல இடி மின்னல் தாக்கறப்ப அது சாலையோரம் இருக்கக்கூடிய புளிய மரங்கள் வழியா பூமிக்குள்ளார போயிரும். இதனால பக்கத்துல இருக்கக்கூடிய வீடுகளும் மக்களும் பாதுகாக்கப்படுறாங்க. ஆனா இடி மின்னலப்ப அதனுடைய அடியில நிக்கிறது ரொம்பவே ஆபத்தானது அப்படின்றத நம்ம மறக்க கூடாது. முன்னாடி காலத்துல சாலையோர புளிய மரங்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய புளியம்பழங்களை ஏலம் விடுவதன் மூலமா அரசுக்கு வருமானம் கிடைச்சது. அதோட கிராம மக்களும் தங்களோட சமையல் தேவைக்காக இத சேகரிச்சு வச்சுக்கிட்டாங்க. முதிர்ந்த புளிய மரம் வருஷத்துக்கு 100 கிலோவுக்கும் அதிகமான காய்களை தருது. புளியங்கொட்டையில இருந்து பசை தயாரிக்கப்படுது. ஆனா இப்ப சாலை விரிவாக்க பணிகளுக்காக இத்தகைய பாரம்பரியமிக்க மரங்கள் அகற்றப்படுவது இயற்கை ஆர்வலர்களுக்கிடையே பெருத்த கவலை அளிக்குதுன்னு சொல்லலாம். சரிங்க, புளிய மரத்தை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி வாய்மையில்.
1: குறைபாடா, கவலை வேண்டாம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
1: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
2: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
1: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
2: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
1: மேலும் தொடர்புக்கு 7 0 3 6 6 6 3 3 3 0.

0: நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பார்த்திருக்கிறாரு, நிறைய தடைகளை தாண்டிதான் இந்த இடத்துக்கே வந்திருக்கிறாரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லி இருக்கிறாரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரம் பஞ்சுகாளிப்பட்டி கிராமத்துல இருந்து கிருபாகரன் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்ப நாங்க இங்க மட்டும் தொழிலை மேம்படுத்துறதோட இல்லாம இப்ப வெளி மாநிலமான பஞ்சாப்லயும் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய விவசாயிங்க கிட்டயும் நீங்க எந்த மாதிரி பண்றீங்க, உங்களோட அனுபவங்கள்லாம் எந்த மாதிரி இருக்கு, நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே இங்க தமிழ்நாட்டுல நம்ம சேலத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது என்ன அப்படின்றத கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
5: எங்களோட அலைன்டு பிஸ்னஸ் வந்து வெட்டினரி சார்ந்து இருக்கிறனால நாங்கள் வந்து ஒரு என்னோட பேஷன், பர்சனல் பேஷனுக்காக மாடை ரன் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் பஞ்சாப் ஹரியானாலாம் அங்கே போய் ஃபார்மர்ஸை பார்க்குறப்ப அவங்க வந்து லார்ஜ் ஸ்கேலில் ப்ராஃபிட்டபிளாக பண்ணிட்டு இருக்காங்க. நான் எவ்ரி 6 மந்த்ஸ் பஞ்சாப் போகிறப்ப அங்கே இருக்க ஃபார்மர்ஸில் லேர்ன் பண்ணுறப்ப அவங்க வந்து இனோவேஷன் புதுசு புதுசாக வந்து அவங்களோட ஃபீல்ட்லேயும் ஃபார்ம்லையும் அடாப்ட் பண்ணுற டெக்னாலஜி நம்ம கொண்டு வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் பண்ணணும். இப்போ எங்களோட ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ண வச்சிருக்காங்க, அவங்க வந்து பார்த்து கற்றுக்கிறதுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம பண்ணுவோம். இது ஒரு என்னோட பேஷனுக்காக ஆரம்பிச்சிருங்க. நான் இங்க சோனால எம்பிஏ படிக்கிறப்ப இருந்து இந்த எங்களோட ஃபார்ம் இருக்குன்னு வைங்களேன். எங்களோட பண்ணைகளை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃபீவர் வருது, அதே மாதிரி மடிநோய் வருது, இல்ல ஏதோ ஒரு காய்ச்சல் வருது, மத்த ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு அனிமல் நமக்கு வர மாதிரி அனிமலுக்கு வருங்க. நாம எந்த அளவுக்கு நமக்கு ஆன்டிபயோட்டிக் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அனிமலுக்கு யூஸ் பண்றப்ப அந்த ரெசிடியூஸ் வந்து மில்க்ல கண்டிப்பா வருங்க. அதை முடிஞ்ச வரைக்கும் நாங்க குறைக்கிறோங்க. அதை வந்து ஏன்னா கன்சூமர் எல்லாரும் இன்னைக்கு பால் வாங்கி நம்ம குடிச்சிட்டு இருக்கோம், ஆனா அதுல இருக்க ஆன்டிபயோட்டிக் லோடு எல்லாரும் வந்து A1 A2 பாக்குறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு ஹைஜீனா இருக்கு, எந்த அளவுக்கு வந்து அது பாக்டீரியல் லோடு கம்மியா இருக்கு அப்படின்றத கண்டிப்பா பாக்கணுங்க மக்கள். எங்களோட பண்ணையில பாலை கையிலே தொட மாட்டாங்க. இங்க பக்கத்தில் இருக்க கன்சூமர்ஸ் யாரும் வந்து வாங்கினாலுமே மிஷின்ல பால் கறக்குறாங்க அப்படின்னா அது கேன்ல கலெக்ட் ஆகும், கேன்ல கலெக்ட் ஆகி அவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி இருக்கும், அதுலதான் ஊத்துவாங்க. பாலை கையிலே தொட மாட்டாங்க, ஏன்னா பாக்டீரியல் லோடு நம்ம கையில எவ்வளவுதான் கிளீனாவே வச்சிருந்தாலும் பாக்டீரியல் லோடு அது வழியா கண்டாமினேட் ஆக கூடாது. அதே மாதிரி பால் கறக்கிறது முன்னாடி காம்புகளையும் பர்ஃபெக்டா கிளீன் பண்ணிடுவாங்க, ஏன்னா பாக்டீரியல் லோடு அது வழியா வரக்கூடாது. இதை நம்ம ஹைஜீனை இங்க மெயின்டைன் பண்ணாலும் கொடுக்குற பொருள் இருங்க. இப்போ ஃபீவர் நம்ம ஒரு இன்ஜெக்ஷன் போடுறோம் அப்படின்னா 7 டே விட்ரா பீரியட் இருக்கும் ஒவ்வொரு ஆன்டிபயோட்டிக்கும், அது வரைக்கும் நாங்கள் பாலை வந்து வெளியே கொடுக்க மாட்டோங்க. அதாவது இங்க யூரின் நாங்க கலெக்ட் பண்றோம் இல்லைங்களா, அதுல ஊத்திட்டோம் அப்படின்னா அது வந்து ஃபெர்மெண்ட் ஆயிட்டு திரும்ப ஃபீல்டுக்கு எங்களுக்கு போயிருந்தாங்க. அந்த மில்க் வந்து எங்களோட கன்சூமர் கொடுக்கறது இல்லைங்க, மேஜரா நாங்க சேல் பண்றது இல்லை, இருந்தாலும் இதை ஃபாலோ பண்றோம்.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப பாக்டீரியாக்கள் வராம எந்த மாதிரி மாடுகளை சுத்தமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொருகம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நன்மையை போற்று எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது?

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சேலம் மாவட்டம் கண்ணங்குறிச்சியில பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து இயற்கை முறையில விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வளம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கு. அங்க தமிழழகன் ஐயா வந்துட்டு பாக்கு விவசாயம் செஞ்சிட்டு இருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: இந்த விவசாயத்துல வந்து பாக்கில வந்து நாங்க ஒரு 1.5 வருஷத்துக்கு கண் வச்சோம். ஒரு குழி 1 அடி 1 அடி எடுத்து வச்சிருந்தோம். இப்ப வந்து 5 வருஷம் ஆகுங்க. இப்பதான் ஏதோ ஒரு மரம் பாக்கு
3: போட்ட விட ஆரம்பிச்சிருச்சு.
2: 6 அடி இடையடி அப்படியே சதுரத்துக்கு சதுரம் 6 அடிக்கு 6 அடி அந்த அளவு இருந்தாலே போதும். அதுக்கு அதிகமா இருந்தாலும் அது வேஸ்ட். கம்மியா வச்சாலும் நெருக்கம். இந்த அளவு தான் கரெக்டான அளவு. இந்த அளவு வந்து ஒரு 5.5 வருஷத்துல காப்பு வந்து காப்பு வந்த உடனே அப்புறம் நம்ம குத்தகை கொடுத்தா நாம சொந்தமா செய்யறதா எது வந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம்.
4: தண்ணி வந்து எத்தனை நாளைக்கு?
2: தண்ணி 5 நாளைக்கு ஒரு தண்ணி இப்ப கட்டணா போதுங்க. மழை காலத்துல தண்ணி கட்ட வேண்டிய அவசியமே இல்லை. செடி வச்சதும் 8 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டி ஆகணும். பாக்கு செடி வச்ச உடனே 8 நாளைக்கு ஒரு தண்ணி கட்டி ஆகணும். இதுக்கு
3: அதிகமா வைப்போம். உரம்லாம் ரொம்ப கம்மியா தான் வைப்போம்.
2: இதனால நாங்க வந்து உரம் கம்மியா தான் வைப்போம். எருவு அதிகமா வைப்போம். மாட்டு எருவு, ஆட்டு எருவு, இந்த மாதிரி எருவு கொண்டு வந்து நாங்க இதுக்கு வந்து களை சொல்லி தான் அடிச்சோம். இந்த பாக்கு காட்டுக்குள்ள களை சொல்லி அடிச்சோம். 2-3 டைம் இப்ப இதுவரைக்கும் வண்டி சின்ன வண்டி வச்சு உழவு மாதிரி ஓட்டிட்டோம். அப்போ ஓட்டி ஓட்டி தண்ணி தான் கட்டிட்டு இருக்கிறோம். மற்றபடி எருவு வச்சு தண்ணி கட்டிட்டு இருக்கிறோம். நம்ம இந்த வருஷம்லாம் லாபம்லாம் சொல்ல முடியாதுங்க. இதுவரையிலுமே லாபத்தை சொல்ல முடியாது. இன்னும் 1 வருஷம் ஆகணும். பூரா மரமும் பலனுக்கு வந்தவாட்டி ஒரு மரம் 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் குத்தகைக்கு எடுத்துக்கிறாங்க. அந்த குத்தகைக்கு எடுத்துக்கிறவங்க நம்மளுக்கு பணத்தை கொடுத்துட்டு வருஷத்துல 3 தரம் வெட்டிக்குவாங்க, காய் வெட்டிக்குவாங்க, அவ்வளவுதான். அந்த ஒரு மரத்துக்கு ஒரு ஏக்கருக்கு வந்து 700 கன்று 700 மரம் கணக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நெருக்கத்தில் வச்சுக்கோமா 750 வரும். அப்புறம் ரொம்ப நெருக்கமாக வச்சா 800. அதுக்கு மேலே வைக்கவே முடியாது. இதுதான் அளவு. இந்த அளவுக்கு மேலே போகாது. ஒரு மரத்துக்கு 400 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் வியாபாரிங்க கொடுத்துட்டு நம்மகிட்ட வீட்டிக்கிறாங்க. மரத்தில் வந்து என்ன மாதிரி வருதுன்னாக்கா இந்த அசுவினி வருதுங்க. அசுவினி மாதிரி வருது. அதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த கீழே கொஞ்சம் சுண்ணாம்பு அடிச்சு வச்சுருவோம். இந்த கல் சுண்ணாம்பு, கிழிஞ்சல் சுண்ணாம்புல கல் சுண்ணாம்பு வாங்கி வாங்கி வச்சு அந்த தண்ணி எடுத்து ஒரு 2 மூலம் உயரத்துக்கு சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருவேன். அப்புறம் அது அசுவினிக்கு ஒன்று குறைஞ்சிருக்கு. வேற என்னன்னாக்கா குருத்துலயே ஏதாச்சும் ஒன்று தாக்கணும். எங்க இதில் 2-1 மரம் தான் இதாயிருக்கு. மற்றபடி எல்லாமே நல்லா வந்திருக்கு.
1: முக்கியமா இப்ப அஸ்வினி பூச்சி தாக்குதல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த கட்டி சுண்ணாம்புன்னு சொல்லுவாங்க, அதை வந்துட்டு பாக்கு மரத்துக்கு கீழே ஒரு 1/4 அடி அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து நாங்க பூசிடுவோம் சொல்றாங்க.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல தென்னை ஆராய்ச்சி நிலையத்தில் இருக்கக்கூடிய முனைவர் மீனா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்த செடியோட பாகங்களை எந்த மாதிரி அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க.
2: நோய் தோன்றிய பிறகு காற்று அடித்தால் அதன் மூலமாகவும் கொனிடியா என்ற வித்து நோய் பரவுவதற்கு உதவுகிறது. இலைப்புலி நோயை கட்டுப்படுத்துவதற்கு நோய் தாக்கப்பட்ட இலைகள் மற்றும் செடியின் பாகங்களை சேகரித்து எரித்துவிட வேண்டும். அறுவடை செய்த பின்பு செடிகளை வயலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். நல்ல தரமான விதைகளை, அதாவது நோய் தாக்காத விதைகளை விதைப்பதன் மூலம் இந்த நோயை நாம் தடுக்க முடியும். மேலும் ஒரே நிலத்தில் நிலக்கடலை பயிரிடுவதை தவிர்த்து மாற்று பயிர்களை பயிர் சுழற்சி செய்ய வேண்டும். காற்றின் மூலம் பரவக்கூடிய இந்த வித்தானது யூரிடோஸ்போர் என்று சொல்வோம். அதன் மூலமாகவே இந்த நோய் எளிதில் பரவுகிறது. இதற்கு சாதகமான சூழ்நிலை என்றால் 85% மேல் ஈரப்பதம் இருக்க வேண்டும். அதிக மலைப்பகுதி, குறைந்த வெப்பநிலை, இவையெல்லாம் இந்த நோய் தாக்குவதற்கு சாதகமான சூழ்நிலை ஆகும். இந்த நோய் அதிக அளவில் தென்பட்டால் இதற்கு ரசாயன மருந்து மென்கோசப் 400 கிராம் அல்லது நனையும் கந்தகம் 1 கிலோ என்ற அளவில் 1 ஹெக்டருக்கு நாம் தெளித்து இலைப்புலி நோயை கட்டுப்படுத்த முடியும். இதுவரை பார்த்ததெல்லாம் பூசர நோய்கள், அதாவது வேரழுகள் நோய், அடித்தண்டழுகள் நோய், இலைப்புள்ளி நோய், இவையெல்லாம் பூசணத்தினால் வரும் நோய்கள். அடுத்தபடியாக நச்சுயிரினால் வரும் நோய்களை பற்றி காணலாம். அதாவது நிலக்கடலை வளைய தேமல் நோய் என்று சொல்வோம். இது வந்து ஒரு நச்சுயிரால், அதாவது வைரஸ் கிருமியினால் உண்டாகும் நோயாகும். இந்த நோய் பார்த்தீங்கன்னா தக்காளி புள்ளி வாடல் நச்சுயிரி, அதாவது டொமேட்டோ ஸ்பாட்டட் வில்ட் வைரஸ், அந்த நச்சுயிரினால் ஏற்படக்கூடிய ஒரு நோயாகும். கடந்த சில ஆண்டுகளாகவே நிலக்கடலை பயிரிடப்படும் அனைத்து இடங்களிலும் இந்த நோய் தோன்றி அதிக அளவில் சேதத்தை உண்டாக்குகிறது. இதோட அறிகுறிகள் என்று பார்த்தால், விதைத்த 20

0: நாட்களில் இந்த நோயோட அறிகுறிகள் ஆரம்பமாகும். அதாவது விரிவு அடையாத தளிர் இலைகள் என்று சொல்வோம், அதாவது சீட்லிங் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் பார்த்தோம்னா சிறியதாக ஒரு பச்சை, ஒரு லைட் கிரீன், வெளியில் பச்சைன்னு சொல்லுவாங்க, அந்த நிற வளையம் மாதிரி புள்ளிகள் தோன்றும். சில நாட்களிலே இந்த புள்ளிகள் எல்லாம் விரிவடைந்து ஒரு சரிந்து போன புள்ளிகளாக மாறும். நோயின் அறிகுறி செடியின் நுனியில் ஆரம்பித்து கீழ் நோக்கி பரவி செடி முழுவதுமாகவே கரிந்து விடும், அதாவது காய்ந்த மாதிரி ஆகிவிடும். சில சமயங்களில் பயிரோட சில கிளைகளிலோ தண்டிலோ பக்க மொட்டுகளிலோ வளர்ச்சி ஊக்குவிக்கப்பட்டு அவை கிளைகள் இயல்பான ஒரு உருவம் இல்லாம சிறுத்த இலைகளாக மாறிவிடும். செடியை பார்த்தோம் என்றால் ஒரு புதர் போல் காட்சியளிக்கும். அதுவே இந்த வளைய தேமல் நோயின் அறிகுறியாகும்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. இப்ப நோயின் அறிகுறிகள் எந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சொன்னாங்க. நம்மளுமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பா நம்ம விவசாய பெருமக்களும் இதை வந்து தெரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே நினைக்கிறோங்க. அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பொதுவா பார்த்தோம்னா பெண்களுக்கு வந்து தங்களை அழகா காட்டிக்கிறதா இருந்தாலும் சரி, சின்ன ஒரு பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அவங்களை அழகா காட்டிக்கிறது ரொம்பவே பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு துறையில இருந்து தான் இன்னைக்கு நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சிக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அதாவது ஒரு கல்யாணமா இருக்கட்டும், காது குத்தா இருக்கட்டும், என்ன ஒரு ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றவங்க ரொம்பவே முக்கியமான ரோல் அப்படின்னு கூட சொல்லலாம். அவங்களோட கலையில தான் அந்த நிகழ்வே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு கலையை கத்துக்கிட்டு அவங்க தொடர்ந்து பயணம் செஞ்சிட்டு இருக்க பொன்மணி அவங்க தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்க லைஃப்ல எப்படி வந்து பியூட்டிஷியன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுல என்னென்னலாம் கத்துக்கிட்டாங்க, அதை எல்லாருக்கும் எப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம்.
2: வணக்கம். என்னோட பேர் வந்து பொன்மணி. நான் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அண்ட் பியூட்டிஷியன், சிஇஓ ஆஃப் ஸ்ரீஸ் மேக்கர்ஸ் அண்ட் பியூட்டி கேர் அகாடமி.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து இப்போ நீங்கள் பியூட்டிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் மேம்?
2: என்ன ரீசன் அப்படின்னா ஃபினான்ஷியல். ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா ஒரு செல்ஃபாக ஒரு ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக நம்ம ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும். ஸோ அப்படி நான் சூஸ் பண்ண ஃபீல்டு தான் வந்து பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. அதாவது மந்த்லி ஃபுல்லாகவும் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. ஃபேமிலி, குழந்தைங்க, வீட்டை விட்டுட்டு போயிட்டு நம்ம ஒரு இடத்துக்கு போய் வேலை செஞ்சுட்டு திருப்பி வர முடியாது. ஸோ அதை வந்து நம்ம வீட்டிலேருந்து எப்படி ஏர்ன் பண்ணலாம், ஒரு 2-3 days ஒர்க் பண்ணால் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம், அந்த மாதிரி சூஸ் பண்ண ஃபீல்டு தான் இந்த மேக்கப் அண்ட் பியூட்டிஷியன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து உங்களோட பள்ளி கல்லூரி அனுபவம்லாம் எப்படி இருந்துச்சு மேம்? ஏன்னா எல்லாருக்குமே மறக்க முடியாது அப்படின்னா அந்த ஸ்கூல் காலேஜ் டேஸ் தான். அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
2: ஸ்கூல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக உமன் அண்ட் காலேஜ் வந்து கோயட் தான். நான் வந்து பிஇ படித்தேன், இசிஇ. ஸோ அந்த ஃபஸ்ட்லேருந்தே வந்து உமன் உமன் போனதுனாலே என்னவோ, இப்போ கூட நான் உமனுக்கு வேலை பண்ணுற மாதிரியான ஒரு ஒர்க், அதோட ரிலேட்டடான ஃபீல்டு தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க, ஐடி கார்டு மாட்டிட்டு சிஸ்டம் நட அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. பட் ஆஃப்டர் மேரேஜ்னு வரும்போது அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த லைஃப் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த லைஃப் வேறு மாதிரி இருந்துச்சு.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் அப்படின்னாவே வந்து டீச்சர் வேலைக்கு தான் போகணும், நர்ஸ் வேலைக்கு தான் போகணும், நீ இந்த வேலைக்கு போயிட்டு போறியா, 6 மணிக்கு வந்துடுறியா, அப்படி தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பியூட்டிஷியன் அப்படின்னு போனாவே சில பல நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஸ்டாப் பண்ணுவாங்க, நீ இதை பண்ணக்கூடாது, ட்ராவல் பண்ணணும், நைட் டைமில் போகணும், அந்த மாதிரி சொல்கிற விஷயங்களும் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கும். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம்.
2: பியூட்டிஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட் அந்த கோர்ஸை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இந்த இது வந்துச்சு, நான் இதை பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போதே நம்ம ஃபேமிலியில் இதெல்லாம் செட்டே ஆகாது, நம்மளோட ஃபேமிலி என்ன மாதிரி இருக்குது, நீ போய் எப்படி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணுவேன், ஒரு பொண்ணாக இருந்துட்டு நைட் டைமில் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், அன்டைமில் நீ யார் கூட வேணால் பேசுகிற மாதிரி இருக்கும், யார் வேணால் வந்து ஒன்று பிக் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு பியூட்டிஷியன் அப்படின்னா அவங்க யார் கூட வேணால் பேசுவாங்க அந்த மாதிரி பேசிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அப்போ நான் சூஸ் பண்ணும்போது மைண்டில் யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நாம் கரெக்டாக இருக்கிறோமா, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம ட்ரூவாக இருக்கிறோமாங்கிற ஒரு விஷயம் மட்டும் மைண்டில் இருந்தால் போதும். மற்றபடி அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க இதை சொல்கிறாங்க, எனக்கு அதில் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ நமக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்மளை போன்னு சொல்லி விட்டுருக்காங்க, அந்த ஸ்பேஸை நல்லபடியாக யூஸ் பண்ணி நல்ல பேரோடு நம்ம அந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணணும். எல்லாருக்கும் கொடுக்குற பேரை வந்து நம்ம கொஞ்சம் மாற்றி காமிக்கலாமே, அந்த மாதிரி யோசித்து ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது ஹஸ்பண்ட் அண்ட் நம்ம ஃபேமிலிக்கு மட்டும்தான். ஸோ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் உட்காந்துட்டு நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்ருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. நான் நல்ல பிள்ளை தான், இந்த விஷயம் நான் இந்த ஃபீல்டில் இருந்தாலும் நான் நல்ல பிள்ளையாக தான் இருக்கேன் அவசியம் இல்லை. நம்மளை பற்றி நம்ம வீட்டுக்காரர் அண்டே நம்ம கூட இருக்க நம்ம ஃபேமிலி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். மற்றபடி நம்ம எல்லாருக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அந்த டைம் நம்ம ஒர்க்கில் போட்டோம்னாவே நம்ம இன்னும் கொஞ்சம் மேலே போகலாம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். நேர்களே, நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பொன்மணி மேம் அவங்களோட வாழ்க்கை பயணம் எப்படி தொடங்குச்சு, அதில் வந்து அவங்களோட ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க பள்ளிப்பருவம் எப்படி இருந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, ட்ரிபிள் இ, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், ஐஓடி மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: ராஜீவ் டால்மியா போர்டிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்களை ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்க. இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, முக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படித்து முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்களில் வாழ்க்கை வாழ்கிறவங்களாக வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்தில் அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமாக இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டிக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே பொன்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், நீங்க என்ன மாதிரியான மேக்கப் எல்லாம் பண்றீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க மேம்.
3: ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா மேக்கப்பு வந்துட்டு சர்வீஸாகவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் தென் மென்டராகவும் நான் அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் தென் பியூட்டிஷியனுமே வந்துட்டு சர்வீஸாக வந்துட்டு ஃபுல் சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். டீச்சும் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்லான்ஸ் மேக்கர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஒரு பொண்ணு இவ்வளோ மாலை போடுறது, சைடு போடுறது, வேணி போடுறது, ஸோ ஒரு ஃபுல் ஆர்டரை வந்துட்டு எல்லாருமே பசங்க பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு மாலை கட்டுறது அப்படின்னாவே நம்ம ஜென்ஸ் தானே பார்ப்போம். ஒரு பூக்கடையில் போய் பார்த்தோன்னா கூட ஜென்ஸ் தான் மாலை கட்டுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு அந்த மாலை கட்டுறது மட்டும் இல்லாமல் அதுக்கு மென்டராக இருந்தேன். அதை இப்போ வரைக்கும் நிறைய பெண்களுக்கு வந்து நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர், கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஆனால் நானுமே நிறைய கடையிலலாம் பார்த்துருக்கேன், ஜென்ஸ் தான் ஃபுல்லுமே அது பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து முதல்ல நீங்கள் வந்து ஒரு பிரைடுக்கு வந்து மேக்கப் பண்ணியிருப்பீங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உங்களுக்கு மறக்க முடியாததாக இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அப்போ தான் நீங்கள் கற்றுருப்பீங்க எப்படி அதை பண்ணுறதுன்னு, உங்களுக்கே ஒரு இது இருக்காது. அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சு மேம்?
3: ஃபஸ்ட்டு நான் மேக்கப் கற்றுக்கிட்டு வந்து நம்மளை நம்பி யாராச்சும் ஃபேஸ் கொடுத்துட்டா போதும், நம்ம அவங்களுக்கு போட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு தான். ஸோ அப்படி எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் கொடுத்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட தங்கச்சி, பேர் வந்து வைஷ்ணவி. ஸோ அந்த பொண்ணு தான் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து காமிக்குது. எப்போ அப்படின்னா அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, ஆக சரிக்கா பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு காமிச்சாங்க. அதுதான் என்னோட ஸ்டார்டிங் மேக்கப் ஃபேஸ் அப்படின்னா அது அவங்களோட ஃபேஸ் தான். ஸோ அந்த ஃபேஸுக்கும் இப்போ நான் மேக்கப் போட்டிருக்கிற ஃபேஸ்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. டிபெண்ட்ஸ் அப்பாம் டெக்னாலஜி வந்து நிறைய இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குது. ப்ராடக்ட்ஸ், கோடிக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ அதில் நம்ம சூஸ் பண்ணி நல்லது எது கெட்டது எதுன்னு சூஸ் பண்ணி இப்போ நிறைய விஷயத்த நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே வந்திருக்கோம்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது அவங்க கிட்டே இருந்து தான். ஸோ அப்போ வந்து எனக்கு அமௌண்ட் வேணும் அந்த மாதிரி எதுவும் திங்க் பண்ணி நான் பண்ணலை. நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டா போதும் அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நான் மேக்கப் போட்டு வெளியே வந்த உடனே, அப்போது எப்போனா பிஃபோர் ஒரு 8 இயர்ஸ் முன்னாடி, நான் மேக்கப் போட்டு வெளியே வந்தோடனே அவங்க அம்மா பார்த்துட்டு நல்லா பண்ணியிருக்க நீயே நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் கையில் காசு கொடுத்தாங்க. அந்த மூமெண்ட்டு தான் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம சம்பாரித்த காசுன்னா அது அந்த ஒரு 500 ரூபா. இப்போ வந்து 50,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கிறேன். ஆனால் அப்போது நான் ஃபஸ்ட்டு நான் சம்பாரித்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து நீங்கள் பண்ண பிரைடல் மேக்கப்லேயே தி பெஸ்ட்டு அப்படின்ட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க நிறைய பேர், நிறைய வந்து ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நிறைய பாசிட்டிவான ஃபீட்பேக்ஸ்லாம் வரும்போது?
3: இது வரைக்கும் நான் நிறைய பிரைட்ஸ், 100+ நிறைய பிரைட்ஸ் வந்து அட்டன் பண்ணிட்டேன். எல்லா பிரைட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு, சூப்பர், நல்லாயிருக்கு, நீங்கள் பண்ணது நல்லாயிருக்கு. நான் பண்ணி முடித்த உடனே நான் கிளைண்ட்டு வந்து கண்ணாடிட்டு போயிட்டு நல்லாயிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பேன். சப்போஸ் அங்கே மிரர் இல்லை அப்படின்னா ஃபோட்டோ எடுத்த உடனே நாங்கள் ஷோ பண்ணுவோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாருங்கள் நீங்கள் இப்படி தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒரு ஹாப்பி இருக்கும்ல அவங்க ஃபேஸில் தெரியும்ல, எவ்வளோ டைம் கொடுத்தாலும் அந்த டைமுக்குள்ளே என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பெஸ்ட்டாக கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவேன். ஸோ அதனால தான் அடுத்தடுத்த டைம் நம்மளை நம்புகிறாங்க, அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க தான். இன்றைக்கி நான் இவங்களுக்கு மேக்கப் போகிறேன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் அடுத்து என்ன புக் பண்ணுவாங்க. ஏன்னா இது நல்லாயிருக்கு, இது நான் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கனால. அது இப்போ வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ண வந்த விஷயம் எல்லாமே வந்து மோஸ்ட் ஆஃப் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதாவது ஒருத்தவங்க

கிளைண்ட்டை பார்த்து பார்த்து நிறைய கஸ்டமர் உங்களுக்கு வந்து கிடைக்கிறாங்க நீங்கள் பண்ணுற மேக்கப்பில். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பொன்மணி மேம், அவங்களோட முதல் அனுபவம் எப்படி இருந்துச்சு, அவங்களுக்கு ரொம்ப பெஸ்டான அனுபவம் எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே ரொம்பவே சூப்பராக சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sona Valiyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhaningaloda future beautiful ah design panna Sona Valiyappa Public School, TPT Main Road, Junction, Salem. Contact 944259216.

0: ஏ பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைனு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இந்த பூமி நமக்கானது மட்டுமல்ல, இனி வரப்போகும் சந்ததிக்கானதும் தான். பசுமை வளர்த்து பாரினை காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
6: ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய யோசித்தேன், பண்ணலாமா பண்ண முடியுமா அந்த மாதிரி. பட் எப்படி வந்தாலும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்தாச்சு. ஸோ பண்ணிட்டு தான் இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அப்படி நான் வந்து அதில் நான் ஃபேஸ் பண்ண விஷயம் அப்படின்னா, அந்த ட்ராவலிங் டைம் தான். எல்லாமே மோஸ்ட்லி அன்டைமில் தான் நம்ம மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம போகிற மாதிரி இருக்கும், வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து நம்ம ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி தான் இருப்போம். கண்டிப்பாக யாராவது நம்ம கூட வரணும், நம்மளை கொண்டு போய் விடணும், துணைக்கு யாராவது இருந்தால் தான் நம்ம ஒரு பயம் இல்லாமல் இருப்போம் அப்படி அந்த மாதிரி. ஸோ இப்போ அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணால் மட்டும்தான் என்னால் அன் டைமில் நான் வெளியே போக முடியும், வர முடியும். அந்த வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் நான் மட்டும்தான். அப்போ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கணுங்கிறப்ப அவங்க கண்டிப்பாக வர முடியாது. ஸோ அப்போ அந்த டைமில் நம்ம ஒருத்தங்களை டிபெண்ட் பண்ணி நான் போகணும். யாராவது ஒருத்தங்க அண்ணாவுக்கோ யாருக்காச்சும் ஃபோன் பண்ணி வாங்க வந்து கூட்டிகிட்டு போங்க, தம்பிக்கோ வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அந்த மாதிரி நான் வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருந்தேன். ஸோ இந்த டிபெண்ட்டை வந்து நம்ம உடச்சிடணும் ஃபஸ்ட்டு. அப்போ தான் நம்மளால் சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் கற்றுக்கிட்டது வந்து டிரைவிங்கு. ஸோ ஃபஸ்ட்டு டூ வீலரில் தான் வந்துட்டு மேக்கப் போவேன். எத்தனை பேக் இருந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் டூ வீலரில் வச்சுட்டு தான் போவேன். போயிட்டு மேக்கப் பண்ணி முடிச்சுட்டு திருப்பி டூ வீலரில் வரது. அந்த மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு பேக் ரெண்டு பேக்னு வந்தது. கொஞ்சம் பிஸ்னஸ் பெருசாக அது கொஞ்சம் நிறைய வருது. அப்போ இன்னொருத்தங்களை ட்ராவல் பண்ணுறதுக்கு நம்ம கூட கூப்பிட்ற மாதிரி வருது. அப்போ நம்ம அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், கார் ஓட்ட கற்றுக்கணும். ஸோ அப்போ நம்மகிட்ட கார் இருக்குது, நம்ம கார் ஓட்ட கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நாமளே செல்ஃபாக போய்க்கலாம். அந்த மாதிரி நான் டிரைவிங்கில் வந்துட்டு கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அதுதான் நான் ஃபேஸ் பண்ண சவாலான விஷயம் அப்படின்னா அந்த டிரைவிங்னு சொல்லி சொல்லலாம்.
7: ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து இப்போ நீங்கள் வந்து நிறையா ஊருக்கு ட்ராவல் பண்ணி போகிறீங்க. இந்த ஊர்லேருந்து வேறு ஊரில் மேக்கப் அந்த மாதிரிலாம் வரும். அங்கே வந்து சில பேர் வந்து நல்லா பேசுவாங்க, சில பேர் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அந்த மாதிரி சில பல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க மேம்?
6: எனக்கு சொல்லிக் கொடுத்த மென்டார் வந்து ஃபேஸ் பண்ண விஷயத்த சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்னா வந்து நமக்கு தண்ணி கூட தரமாட்டாங்க அந்த மாதிரிலாம். என் மைண்டில் நான் அப்போவே என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அவங்க எப்படி வேணால் இருக்கட்டும், நான் மேக்கப் போட போன இடத்துலையும் கூட என்னை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டு, அதாவது ரிலேட்டிவ்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் நான் மேக்கப் முடிச்சோன்னா எங்களை கூப்பிட்டு எங்களை அங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்ட கிளைண்ட்டும் இருக்காங்க. சாப்பிட்டு போங்கன்னு அந்த மாதிரி கூட சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி கிளைண்ட்டும் இருக்காங்க. என் மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, போகிறோம், நல்லா பேசினாங்க அப்படின்னா சூப்பராக ஒர்க் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஒருவேளை அவங்க நல்லா பேசலை அப்படின்னா நம்ம ஒர்க்கை நம்ம பண்ணுவோம். அதை தாண்டி வெளியே வந்து சாப்பிட்றது, வெளியே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல நான் அதை பெரிய மைனஸாக எடுத்துக்க மாட்டேன். என்னோடய வேலையை மட்டும் நான் ப்ளசண்ட்டாக பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளோதான். மற்றபடி எனக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கணும், என்கிட்ட நீங்கள் நல்லா பேசணும், எனக்கு நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும், நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக எதிர்பார்த்து நான் இது பண்ணுறதில்ல. நான் செய்கிற வேலைக்கான அமௌண்ட்டை கொடுத்துருங்க. வேலை பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கிரெடிட் ஒரு பாசிட்டிவான ஒரு 4 வாரத்தை சொல்லுங்கள், அவ்வளோதான்.
7: ஓகே ஓகே, சூப்பர் மேம். நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பொன்மணி மேம், அவங்க வந்து எப்படி வந்து பல இடங்களுக்கு போய் நிறைய மக்களை சந்திக்கும் போது என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க கத்துக்கிட்டாங்க, அவங்க என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.
2: வயசுல இருந்தே அவனா எனக்கு உசுறு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள், சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே பொன்மணி மேம் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னி, அது மட்டும் இல்லாம வேற என்னென்ன பண்றாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இப்ப இந்த பியூட்டிஷியன் நீங்க டீச்சிங் பண்றது, பியூட்டிஷியன் வந்து நீங்க போய் பிரைடுக்கு போடுறதை தாண்டி மத்த என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க மேம்?
2: மற்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்லண்ட்ஸ் மேக் பண்ணுறது தான். ஸோ அதை வந்து நான் கிளாஸாகவும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வந்து ஆன்லைன் ப்ளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலுமே எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ ஆஃப்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மும்பை, கேரளா, சென்னை, பெங்களூர், திருச்சி, ஸோ இந்த மாதிரி நிறைய ஊர்லேருந்து வந்து ஸ்டே பண்ணி நம்மக்கிட்ட வந்து கற்றுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த நான் வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு மேரேஜ் அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய மைண்டில் வந்து குழப்பம் இருக்கும். ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ணுறது, ஹாரி ஒர்க் எங்கே போடுறது, மெகந்தி எங்கே போடுறது, ஹேர் ஸ்டைலர்ஸ்க்கு நம்ம யாரை போய் பார்க்கணும், ஃப்ளவருக்கு நம்ம எங்கே போய் பார்க்கணும், சாரீ ட்ராப்பிங் வேறு பண்ணணும், நம்ம மேக்கப் வேறு பார்க்கணும், ஜுவல்லு தேடணும், இப்படி எல்லாம் நிறைய ஓடிட்டே இருக்கும். இது எல்லாமே ஒரே இடத்துல கிடச்சா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அப்படி இது எல்லாத்தையும் நான் மட்டும் நம்ம அகாடமியில் பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, எவ்வளோ பேர்லாம் படிச்சுட்ருக்காங்க மேம்?
2: படித்து முடிச்சிருக்காங்க. இப்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு பியூட்டிஷியன் அப்படின்னா நிறைய பேர் படித்து முடிச்சுட்டு போயிருக்காங்க. அது 30 days கோர்ஸு. ஸோ படித்து முடிச்சுட்டு நிறைய பேர் போயிருக்காங்க. இப்போ கார்லண்ட்ஸ் மேக்கர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது பர் பேட்சுக்கு வந்து 10-15 மெம்பர்ஸ் எடுப்போம். ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 13th பேட்ச் வந்து போயிட்டுருக்கு.
1: சூப்பர் சூப்பர் மேம். என்ன மாதிரி பேக்கேஜஸ்லாம் அதில் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க மேம்?
2: பியூட்டிஷியன் அண்ட் மேக்கப் அது வந்து 20K பேக்கேஜ் தான். 30 days, 15 days வந்து பியூட்டிஷியன் நடக்கும், 15 days வந்து மேக்கப் நடக்கும். ஸோ நீங்கள் இதை நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம வந்து ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது நம்ம மைண்டில் ஏறும். பியூட்டிஷியனுக்கும் சரி, மேக்கப்புக்கும் சரி, கார்லண்ட்ஸ்க்கும் சரி, மூணுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட்ஸ் அண்ட் ப்ராக்டிஸும் கொடுத்து தான் நம்ம சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சூப்பர் சூப்பர் மேம். அடுத்து வந்து இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் வரத்துக்கு யார் மேம் ரீசனாக இருக்காங்க?
2: இவ்வளோ தூரம் சக்ஸஸாக வரதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சொல்லணுன்னா அது நான் என்ன சொல்லிப்பேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் தான் நம்ம இந்த ஜேர்னியில் வந்துட்டு நான் போகவே முடியும். ஸோ அடுத்தது நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வே கொடுப்பாங்கள்ல, ஒரு வழி கொடுப்பாங்க. ஒரு ஒரு ஃபேமிலிக்குள்ளே இருக்கும் போது ஒருத்தங்க மட்டும் நீ போ நீ பண்ணுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சன், அது வந்து ஹஸ்பண்டு. ஸோ அவங்க வந்து நீ பண்ணுமா அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே சப்போர்ட்டு தான்.
1: சூப்பர் மேம். ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி இருக்காங்க உங்களுக்கு. ஓகே ஓகே. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பொன்மணி மேம், அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்

முடிவா இருந்தாங்க, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, என்னென்ன மாதிரி பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க, அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலுமே வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: கெட்டுத்தீக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
2: அனுபவத்தை
3: படிச்ச நிறைய பேரு இப்போ வரைக்கும் என் கண்ணு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருமே வந்துட்டு கத்துக்கிட்டு போய் சும்மா இல்லை. ஸோ வராங்க, படிக்கிறாங்க, போகிறோன்னு இல்லாமல் என்கிட்டயே வந்து படிச்சுட்டு என்கிட்டயே வந்து மேம் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். எடுத்து பண்ணுறாங்க. சம்டைம்ஸ் வந்து நான் வந்து அந்த டேட்டில் புக் ஆகலை அப்படின்னா கூட என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எனக்கு இந்த டேட் புக் ஆகிருக்கு, எனக்கு இது பண்ணித்தர முடியுமா, எனக்கு இந்த மாதிரி ஃப்ளவர் வேணும், ஜுவல் வேணும்னு சொல்லி வரும்போது அதை பார்க்கும்போது ஓகே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இருக்கும். கார்லண்ட்ஸ் மேக் கிளாஸில் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து எல்லா முகூர்த்தம் டேட்லேயும் புக் ஆகி மேம் எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் வந்து பல்காக வேணும், மேம் நான் இந்த ஆர்டர் எடுத்திருக்கேன், நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள், இது ஃபீட்பேக் இப்படி தான் வந்துச்சுன்னு சொல்லி சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் பார்க்கும்போது. அதுலேருந்து நமக்கு ஒரு விஷயம் தோணலை, ஓகே நம்ம கூட நல்லா தான்டா சொல்லித்தரோம் அந்த மாதிரி இருக்கும்.
2: அதாவது நீங்கள் சொல்லி கொடுக்கறத வந்து அவங்க சொல்கிற பதிலில் உங்களுக்கு ஆன்சர் புரிஞ்சிடும். ஓகே ஓகே மேம். அடுத்து வந்து இப்போ அந்த 8 இயர் ஜேர்னியில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது எல்லாத்துலேயுமே நீங்கள் கற்றுக்கிட்ட விஷயம்னா எதை சொல்லுவீங்க மேம்?
3: ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கலாம், பட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை மூவ் ஆன் பண்ணி போய் தான் ஆகணும். ஸோ அப்படி போகும்போது நம்ம கூட நம்ம வச்சுக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒரே பர்சன் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னம்பிக்கை மட்டும்தான். அதை மட்டும்தான் நம்ம வச்சுக்கணும். செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதை மட்டும் பிடிச்சிட்டு கண்டிப்பாக மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கலாம். எப்போயாச்சும் நம்ம லைஃப்பில் எங்கேயாச்சும் யாராச்சும் ஒருத்தர் நமக்கு வழி காட்டுவாங்க, காட்ட மட்டும்தான் செய்வாங்க. நமக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்புக்கு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா அதை பிடிச்சி நாம தான் மேலே போகணும், அதுக்கான எஃபர்ட்டை நாம தான் போடணும், நம்ம தான் அதுக்கான வழியை வந்து ஏற்படுத்திக்கணும். ஸோ அப்படி ஏற்படுத்திக்கிட்டு தன்னம்பிக்கையோடு முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸில் தான் முடியும்.
2: சூப்பர் சூப்பர் மேம். கடைசியாக வந்து இப்போ ரேடியோ கேட்டுட்ருப்பாங்க நிறைய பெண்கள். இப்போ பெண்கள் அப்படின்னாவே நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஐடியா இருக்கும், பட் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளே போயிட்டாலோ இல்லை வந்து மேரேஜ் ஆகிட்டாலோ அவங்களோட விஷயங்கள் எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அப்படி இருக்க பெண்களுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க மேம்?
3: நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, இல்லைனா இதுதான் நம்மளோட ட்ரீம், நம்ம இதை தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷனால் அது வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னா அதை வந்து வித்தவுட் மணி, மணி இல்லாமல் நம்மளால் அதை பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் வீட்டிலேருந்தே. இப்போ வந்து நீங்கள் நல்லா மேக்கப் போடுவோம் ஆனால் எனக்கு மேக்கப் கிளாஸ் என்ன அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருக்கவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்காச்சும் மேக்கப் போட்டு காமிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலிக்கு நம்ம ப்ரூவ் பண்ணணும் நான் இந்த ஒர்க் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும், ஓகே இந்த பொண்ணுக்கு நம்ம இதை கொடுத்தோம்னா நல்லா பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தானே அவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண தான் வருவாங்க. ஸோ அப்போ நம்ம எந்த விஷயத்தை பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம வந்து சின்னதாக ஒரு ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஜீரோலேருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிக்கணும். எடுத்த உடனே ஒரு 10 லட்சம் 5 லட்சம் இருந்தால் தான் நம்ம அந்த பிஸ்னஸை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க. யாரும் அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு மிடில் கிளாஸ்லலாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அப்போது நம்ம அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நமக்கு அந்த சப்போர்ட் பண்ணலாம், ஓகே இவ்வளோ நம்ம பண்ணோம்னா இந்த பொண்ணு கொஞ்சம் மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டியது ப்ரூவ் பண்ணணும், ஓகே நான் இதை பண்ணிடுவேன், எனக்கு கொஞ்சம் பாருங்க நான் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொஞ்சமாக ப்ரூவ் பண்ணி காமிச்சிங்கன்னா அவங்களே தானே உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துடுவாங்க.
2: சூப்பர் சூப்பர் மேம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன விஷயங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த ஒரு மணி நேரமாக நாங்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே சூப்பராக தெளிவாக பதில் சொன்னீங்க, நன்றி மேம்.
3: தேங்க்யூ ஸோ மச்.
2: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான பொன்மணி மேம் அவங்களோட பியூட்டிஷியன் ஜேர்னியில என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெற நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில இருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. மணி 1 ஆச்சு, எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி ஸ்டார்ட் ஆச்சு. சத்யா நானும் வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன தலைப்புல நம்ம பேச போறோம் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய டெக்னாலஜி பயங்கர ஸ்பீடா போய்கிட்டே இருக்குதுங்க. ராக்கெட்டை விட பயங்கர ஸ்பீடா போகுது அப்படின்னு சொல்லலாம். நேற்று தான் வந்துட்டு ஏஐ வந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஜிப்லி எஃபெக்ட் இதெல்லாம் வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல போன மாதிரி இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு ஏஐ ஜிப்லி எஃபெக்ட் அந்த மாதிரி போட்டோ ஷூட்டிங் மட்டும் இல்லாம போட்டோ எடிட்டிங் மட்டும் இல்லாம எல்லா விஷயத்துமே உள்ள நுழைஞ்சி பயங்கரமா வந்துட்டு ஒரு பூஸ்டப்பா வந்துட்டு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை காட்டிட்டு இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ ஏஐ வந்துட்டு யூஸ் பண்ணாத மனுஷங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏஐ எல்லாத்துக்குமே தெரியும், எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சின்ன விஷயம்னா கூட போதும், எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் எந்த மூலையில் அந்த விஷயம் இருந்தாலும் சரி, நமக்கு கண்டிப்பாக எந்த இடத்துல நமக்கு வந்துட்டு போனால் சோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு துல்லியமான ஒரு விஷயத்தை வந்துட்டு ஏஐ கொடுக்குது. ஆனால் அதில் ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பொய்யாகவும் இருக்கலாம், இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு எரராகவும் கூட இருக்கலாம். பட் அதுதான் வந்துட்டு மேக்ஸிமம் 90% வந்துட்டு ஏஐ வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருது. இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலம், வேகமான காலத்தில் மக்கள் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகிக்கிறாங்களா, அவங்களுக்குள்ள அந்த பாண்டு கிரியேட்டிங் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது ஒரு குவஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இப்போ இந்த தொழில்நுட்பத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எது எடுத்தாலும் ஏஐ கிட்டே

இருக்கட்டும், நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயம்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இது வாலிபவேஸ் நிகழ்ச்சி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ஏஐ கூடவே வந்துட்டு காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது, அப்புறம் ஏஐ போதும் மற்ற யாருமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு மாதிரி வந்துட்டு அந்த ஏஐக்கு அடிமையானது. இது எல்லாமே என்ன விஷயத்துக்காகனா அந்த ஃபீலிங்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு அந்த ஏஐ வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது. அந்த சப்போர்ட் காரணமாக அந்த ஏஐ பிடிச்சி போய் அந்த ஏஐ கிட்ட வந்துட்டு அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு நம்ம அடமான வச்சுட்டோம் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிஞ்சிட்டு இருக்காங்களா இல்லை நெருக்கமாகிட்டு இருக்காங்களா அப்படிங்கறத இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு உங்களுடைய காலுக்காக நான் பயங்கர எக்ஸைட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகிறாங்களா இல்லை நெருக்கமாகறாங்களா அப்படிங்கிறத பத்தின உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் நரேஷ்குமாருடைய இது எங்க செயலஞ்சலா பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டேன் சே பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுவி.

0: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
1: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க.
0: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
1: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
0: என்னடி அம்மா இது அதிசயம்! அந்த காலத்து பெரிய மனுஷி, எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
2: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
4: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன், நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன இருக்குது அப்படின்னா, இன்றைய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகின்றனரா அல்லது நெருக்கமாகின்றனரா அப்படிங்கிறது தான் வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு இணையர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம், மாணிக்கவேல் மங்களபுரத்துல இருந்து பேசுறேன்.
4: வணக்கம் அண்ணா, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
5: சமீப வலைதளத்துல

0: இந்த மூவி இயக்குறது வந்து பாத்தீங்கன்னா பிரிக்கின்றதா நெருக்கமா செய்யறதான்னு கேட்டிருக்கீங்க. ரெண்டுமே நடக்குது. நிஜ வாழ்க்கையை மறந்துட்டு அவங்க வந்து சமூக ஊடகத்திலே அவங்க இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க வெளி உலகத்துல இருக்கக்கூடிய முகம் தெரியாத நண்பர்கிட்டதான் பழகுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு நன்மைகள் இருக்குமான்னு கேட்டா அதுல கொஞ்சம் ஒரு கேள்விக்குறிதான். அதுல ஒரே கருத்து உள்ளவர்கள் அதெல்லாம் சேர்ந்து பழகுறாங்க, ஆனா அவங்களை எப்படி சந்திக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. அதனால வந்து அவங்களுடைய நிஜ வாழ்க்கையை வந்து அவங்க இழக்கிற மாதிரி தெரியுது. அதாவது நம்ம இங்க பேசிக்கிட்டு நம்ம கூட இருக்கிற மக்களை நம்ம வந்து அரவணைச்சு அவங்களோட ஒன்றி இல்லாம நம்ம சமூக வலைதளத்துல மூழ்கி இருக்கிறது நமக்கு ஒரு ஒரு ஆபத்து இருக்கு. அதுல வந்து முகம் தெரியாத நண்பரோட பழகுறோம், ஆனா அதுல வந்து பிரிக்கின்றதுதான் அப்படின்னு சொல்றி நான் அத சொல்ல வரேன். அது வந்து நம்ம தெரியாத நண்பர்களோட பழக்க வச்சுட்டு இருக்கும் போது நமக்கு வந்து சரியான ஒரு தொடர்பு எல்லாம் போகுது. நம்ம சிந்தனைகள் நம்மளுடைய அந்த புதிய ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள் மறைக்கப்படுது. நேரடி உணர்வு இருக்கிறதோ அப்புறம் அந்த நிஜ உலகில் நம்ம இருக்கிறது தான் நல்லது.
1: ரொம்ப ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
0: நான் நன்றிங்க.
1: மாணிக்கவேல் அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இந்த ஆன்லைன் அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக மக்கள்கிட்ட இருந்து பிரிக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. இதே மாதிரி உங்களோட கருத்துக்களையும் பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக சூப்பரான ஒரு பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சீக்கிரம்தான் நமக்கான மூச்சுக்காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா FM 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
5: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக நம்ம என்ன பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இப்போன்னு வந்துட்டு தொழில்நுட்பம் பயங்கர வேகமாக வந்துட்டு போயிட்டுருக்குது. என்ன வேகத்தில் போயிட்டுருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். அவ்வளோ வேகத்தில் வந்துட்டு பயங்கர ஸ்பீடாக போயிட்டுருக்குது. அந்த ஸ்பீடாக போகக்கூடிய இந்த தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிகிறாங்களா இல்லை நெருக்கமாகறாங்களா அப்படிங்கிறது தான் இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே நம்ம கூட கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேர் இணைப்பில் வந்தாச்சு. அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் வணக்கம், நான் கஸ்தூரி பேசுறேன், குறுநகுட்டியிலிருந்து.
5: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களோட கருத்துக்கள்.
6: அதாவது இன்னைக்கு விஞ்ஞான அறிவு எப்படி பார்த்தாங்கன்னா, இந்த இணையதளத்தின் மூலமா இணையலாம்ங்க, இணையறாங்க. ஆனா அது இறுதி வரைக்கும் அந்த இணைப்பு இருக்குதா அப்படிங்கறது ஒரு சந்தேகத்துக்குரிய விஷயம் தாங்க. இப்ப இணையதளம் மூலமா திருமணங்கள் கூட நடக்குதுங்க. அது பார்த்தா ஒரு 10 வாரத்துல டைவர்ஸ் ஆயிடுது. இப்படிப்பட்ட உறவுகளும் இருக்குதுங்க. இணையதளம் மூலமா ரொம்ப நல்ல முறையில இருக்கலாம். எப்படிங்கன்னா, டெல்லியில் இருக்கிற ஒருத்தருக்கு இங்க இருந்து நான் பணம் 1,00,000 ரூபாய் பணம் போட்டு விட்டேன் அப்படின்னா, அவர் அப்பத்தியப்ப வினாடிக்குள்ள வினாடி எடுத்துவாருங்க. இதிலே நான் முன்காலத்துல மாதிரி அனுப்புறது அப்படின்னா 11 நாள் போயிட்டார். இப்படிப்பட்ட ஒரு விஞ்ஞான வளர்ச்சி இருக்கிற காலத்துலங்க இந்த இணையதளம் அப்படிங்கிறது நல்லது. ஆனா அதை நாம ரொம்ப கருத்தோட வந்து ரோஜா செடியில இருக்கிற முட்டுகளை

0: மெச்சூரிட்டி இல்லாம ரோஜா பூவையும் மட்டும் இருக்கிறவங்க அந்த மாதிரி அந்த கெட்ட செயல்களை நீக்கிட்டு நல்ல செயல்களில் ஈடுபட்டோம் அப்படின்னா இணையதளத்துல இணைய வரமுங்க.
1: சூப்பர்ண்ணா, சூப்பர், ரொம்ப சூப்பராக உங்களோட கருத்தை பகிர்ந்துக்கலாம். கஸ்தூரி அண்ணா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இணையத்தை நம்ம சரியாக பயன்படுத்தணும்னா இணையம் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துருக்காரு. கண்டிப்பாக அவர் சொல்கிற உண்மைதாங்க. ஏன்னா வந்துட்டு இப்போ நம்ம வந்துட்டு இணையத்தை பயன்படுத்துகிற விதம் வந்துட்டு சரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு அவர் சொல்ல வராரு. இப்போ நம்ம வந்துட்டு இணையதளத்தை யூஸ் பண்ணுறோம் எங்களை நம்ம நல்ல விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இணையம் பயனுள்ளதாக தான் மாறும். சப்போஸ் நம்ம வந்துட்டு அப்படி பயன்படுத்தலை அப்படிங்கிறப்போ தான் நம்மளுக்கு வந்து தவறான வழிகளில் போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போ வந்துட்டு இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை தொழில்நுட்பம் இப்போ வேகமாக போயிட்டே இருக்குது. இந்த தொழில்நுட்பம் வேகமாக போகக்கூடிய காலத்தில் மக்கள் இணையத்தால் இணையிறாங்களா இல்லை விலகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787070178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா ஏன் கூட. இப்போ அடுத்ததான் உங்களுக்காக ஏர் ஆனந்த் இஞ்சி உடைய காம்போட எம்மா அளவில்லா அளவிய சாங் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோன எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஏ ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஏய், எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
5: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
4: அது உனக்கு, எனக்கு இல்ல.
5: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
4: சரி, எங்க, எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
5: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் இன்றைக்கான தலைப்பாக என்ன தலைப்பு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய தொழில்நுட்ப காலத்தில் மக்கள் இணையத்தால் பிரிஞ்சிட்டு இருக்காங்களா இல்லை நெருக்கமாகறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே அவங்களோட கருத்துக்களுக்கு பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட ஒரு நேயர் இணைப்பில் வந்தாச்சு, அவங்க கூட பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர்.
1: வணக்கம் அண்ணா. வணக்கம், சொல்லுங்க அண்ணா, உங்களுடைய கருத்துக்கள்.
2: இணையத்தினால நிறைய பேரு ஒருத்தர் கொத்தர் இணையறாங்க அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். பிரியறாங்க அப்படிங்கிற ஒரு நோக்கில நான் சொல்ல மாட்டேன். காரணம், இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைய காலகட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. இணையம் இல்லை அப்படின்னா யாராலையுமே இப்போ எப்படியுமே பாத்தீங்கன்னா கொத்தர் கொத்தர் கனெக்ட் ஆகவே முடியாது. அப்போ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய உறவினர்கள் கிட்ட பேசுறோம், நண்பர்கள் கிட்ட பேசுறோம், அவங்க கூட இருக்கக்கூடிய முக்கியமான சில நிகழ்வுகள் அப்படிங்கறத அட்டென்ட் பண்றோம். அண்ட் நம்மளுடைய ஃபேமிலி குரூப் கிரியேட் பண்றோம், அதுல இருக்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் அப்படிங்கறதெல்லாம் ஒருத்தர் கொத்தர் ஷேர் பண்ணிக்கிறோம். அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அந்த இணையம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உலகளாவிய ரீதியில ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தூரத்துல இருந்தாலும் அது வந்து அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விதமாகத்தான் இருக்கு. அதெல்லாம் மொத்தமா வச்சு பார்க்கும் பொழுது என்ன பொறுத்த வரைக்கும் இணையம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்துல மனிதர்களை ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு நல்ல பாலமாக இருக்கு. ப்ரொவைடட் நம்ம அதை கரெக்டான சூப்பரான விதத்துல நம்ம வந்து அதை

0: பட்டுக்கணும், அது யூஸ் பண்ணணும், அப்பதான் அது வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடிய விதமா அமையுது அப்படின்னு நான் கருதுறேன்.
1: ரொம்ப சூப்பரா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா.
0: தேங்க்யூ சோ மச். பாய் பாய்.
1: சந்திரசேகரனா ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. அதாவது இணையதளம் இருக்கு இல்லையா, அந்த இணையதளம் வந்துட்டு கண்டிப்பாக இணைக்க தான் பார்க்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு அவரோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாரு. கண்டிப்பாக அங்கே இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு வா பேசலாம் அப்படி மாதிரி ஒரு காலத்தில் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஆன்லைனில் இருக்கியா பேசு அப்படி மாதிரி வந்துட்டு அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. அதே மாதிரி டெக்னாலஜி, இன்டர்நெட்டு, சோஷியல் மீடியா இது நம்ம வாழ்க்கையை ரொம்ப ஈஸியாகிடுச்சு. அதே நேரத்தில் மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய உணர்வுகளையுமே வந்துட்டு மாற்றி இருக்குது அப்படி மாதிரி தான் வந்துட்டு நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நம்மளுடைய சந்திரசேகரன் சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டே இருக்குது. 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: என்றும் நலமுடன்,
2: என்றும் நலமுடன்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியிலிருந்து உங்க கூட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய தலைப்பான தொழில்நுட்பம் வேகமாக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் ரொம்ப நெருக்கமாகறாங்களா, இணையிறாங்களா, இல்லை வந்துட்டு விலகி போகிறாங்களா, பிரியிறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு இன்றைக்கான தலைப்பாக வந்துட்டு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த தலைப்பில் என்னுடைய கருத்துக்கள் நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன கருத்துக்கள் அப்படின்னா, இப்போ ஒரு காலத்தில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உறவுகளோட பேசணும் அப்படின்னா கடிதம், அதுக்கப்புறமா எஸ்டிடி பூத்து, ஆனால் இப்போ வந்துட்டு வீடியோ கால் ஒன்று போதும். 1000 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலுமே வந்துட்டு முகத்தை பார்த்து அவங்களால பேசிக்க முடியும். கொரோனா காலத்தை நினச்சி பாருங்களேன், மக்கள் வீடுகளுக்குள்ளே இருந்தாலுமே இணையம் தான் வந்துட்டு அவங்களை இணைச்சது அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன் கிளாஸஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், மருத்துவ ஆலோசனை, பணம் அனுப்புறது எல்லாமே வந்துட்டு இணையத்தால் மட்டும்தான் வந்துட்டு ஈஸியானுச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சொல்லணும்னா, பல வருஷங்களாக வந்துட்டு பேசாத நண்பர்களையும் சோஷியல் மீடியா வந்துட்டு திரும்ப சேர்த்து வச்சிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவனுடைய நம்பர் தெரியாது, அவங்க வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது, ஆனால் வந்துட்டு அவங்ககிட்ட நான் பேசவே இல்லையா, ஆனால் அவங்ககிட்ட பேசணும்னு தோணுதே, இப்போ ரொம்ப நாள் பேசாத நண்பர் அப்படின்னு தோணுச்சுன்னா கூட நம்மளுடைய இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாவில் கூட அவங்களுடைய ஐடி மூலமாக சஜஷன் வந்து அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சு முடியும். சில பேர்த்துக்கு இன்டர்நெட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மட்டும் இல்லாமல் அது ஒரு வாழ்க்கை வாய்ப்பாகவுமே வந்துட்டு மாறி இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மாணவன் கூட யூடியூப் மூலமாக உலகத்தரம் வாய்ந்த விஷயங்களை கற்றுக்கிறான். ஒரு சிறிய திறமை இருந்தால் கூட போதும் இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, யூடியூப் மூலமாக வந்துட்டு உலகத்தையே பார்க்க முடியுது அப்படிங்கிறதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஆனால் இணையம் மக்கள் வந்துட்டு நெருக்கமாக்குதா, மக்களை வந்துட்டு ஒருத்தருக்குள்ள ஒருத்தருக்கு வந்து நெருக்கமாக்குதா அப்படின்னு கேட்டால் அதுலேயுமே வந்துட்டு உண்மை இருக்குது. அதனால் வந்துட்டு இணையம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களை இணைக்கக்கூடிய ஒரு கருவியாக தான் இருக்குது. அதுதான் நான் வந்துட்டு இங்கே சொல்ல வரேன். இணையம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களை இணைக்கக்கூடிய ஒரு கருவி தான். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி உலகத்தில் எல்லா விஷயங்களுமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நம்மளோட கைக்குள்ளாரியே நம்மளோட உலகமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஹோப் கொடுத்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் முழுக்க முழுக்க இணையத்தில் மட்டுமே இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய மக்கள்கிட்ட இருந்து கண்டிப்பாக நம்ம பிரிஞ்சு தான் இருப்போம். அதனால் தேவைப்படக்கூடிய நேரத்தில் மட்டும் இணையத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு தலைப்பில் இந்த ஒரு கருத்தோட நான் இங்கிருந்து கிளம்புறேன். நாளைக்கு இன்னும் ஒரு புது தலைப்பில் உங்களுக்குமே மீட் பண்ண வரேன். அது வரைக்கும் கேட்டிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாளர் சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டா பவனர்களே, நாளைக்கு மீட் பண்ணலாம்.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் என்ன ஒரு விஷயம் வந்து நம்ம பேசுவோம் அப்படின்னா, வெயில் காலம், வெயில் பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. இந்த வெயில் காலத்தில் நம்ம பண்ணவே கூடாத ஒரு சின்ன மிஸ்டேக், அதை பற்றி தான் வந்து நான் சொல்ல போகிறேங்க. அதாவது எக், பாயில்டு எக், வேவித்த அவிச்ச முட்டை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒன்று. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெப்பர்லாம் போட்டு சாப்பிட்றது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதிலே வந்து கிரேவி மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றது நிறைய பேருக்கு வந்து பிடிக்குங்க. அதே மாதிரி முட்டை போண்டா, இன்னும் நிறைய விதமாக இந்த வேவிச்ச முட்டையை, அவித்த முட்டையை வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இந்த வெய்ய காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா அவித்த முட்டையை ரொம்ப நேரம் நாம் வந்து அப்படியே உரித்து அதை வந்து வச்சுருந்துட்டு அப்புறம் வந்து சாப்பிடக்கூடாதுங்க. உடனடியாக சாப்பிட்டா அது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, இல்லாட்டி உடல்நல பாதிப்புகளை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பொதுவாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த முட்டையை வந்து வெளியில் வைக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். குறிப்பாக எவ்வளோ நேரம் வைக்கலாம் அப்படின்னா, இப்போ மற்ற காலங்கள், மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலம், இந்த ஒரு காலங்களில் 2 மணி நேரம் வரைக்கும் நாம் வந்து அந்த முட்டையை வந்து வச்சுருக்கலாம், அவித்த முட்டையை வச்சுருக்கலாம். வெயில் காலத்தில் அந்த நேரம் வந்து 1 மணி நேரமாக குறையுதுங்க. ஏன்னா வெப்பம் அதிகமாக இருக்கும்போது அந்த பாக்டீரியா வளர்ச்சி வந்து அதிகமாகலாம். முட்டையில் ப்ரோட்டீனும் ஈரப்பதமும் அதிகம் இருக்கிறதுனால நீண்ட நேரம் வந்து வெளியில் வைக்கும்போது அது பாக்டீரியாக்கள் வந்து வளரவிடும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம முட்டையெல்லாம் வந்து உடனடியாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படி ஒரு முட்டையை வந்து நம்ம சாப்பிடாம தவிர்க்கலாம் அப்படின்னா ஒரு சல்ஃபர் மாதிரி ஒரு விரும்பாத வாசனை வந்து வருங்க. அப்போ வந்து அந்த முட்டையை நம்ம சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அந்த முட்டையோட மேற்பரப்பு

வலுவலுப்பாக இல்லாமல் மாவு மாதிரி இருந்தது அப்படின்னாலுமே நம்ம வந்து சாப்பிடக்கூடாதுன்னு. அதே மாதிரி முட்டையோட வெள்ளைக்கரு மஞ்சள் கரு நிறத்தில் வந்து அப்படி நிறமாற்றம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நாளைக்கு பேசலாம். நாளைக்கு இதே நேரத்துக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியை வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. சாரி, ஒரு பாடல், பாடலை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையனுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

என்னோட பேர் சாந்தி. நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.

0: நான் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
2: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
3: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 மணி முதல் 4 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. உடற்பயிற்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்திருக்குங்க. அதாவது இந்த உடற்பயிற்சி வந்து இன்னைக்கு ரொம்ப அத்தியாவசிய தேவையாக வந்திருக்கு. எல்லாருமே உடற்பயிற்சி பண்ணாதான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில இந்த உடற்பயிற்சி கூடங்கள் அப்படின்ற எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள், ஒரு 50 வருடங்கள் 60 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா உடற்பயிற்சின்னு தனியாக எதுவுமே இல்லை. அவங்க செய்கிற வேலைகளே அவங்களுடைய வாழ்க்கை முறையே ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா உரல், அம்மிக்கல் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி இருக்கும், சைக்கிள் பயன்படுத்துவாங்க. இது எல்லாமே ஒரு உடற்பயிற்சியாக அவங்களுக்கு இருந்ததுங்க. இந்த கல்ச்சர் மாறினதுக்கப்புறமா இதற்கு பதிலாக தனியாக உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கு. இப்படி உடற்பயிற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்றத பற்றி நம்ம பேசிகிட்டே போகலாம். அப்படி இருந்தாலும் இந்த வேக காலத்தில் உடற்பயிற்சி செய்யலாமா கூடாதா அப்படின்னா, எல்லா காலத்துலையுமே உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. ஆனால் இந்த வெய காலத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெயில் அதிகமாக இருக்கிற சமயத்தில் உடற்பயிற்சி செய்யக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. வெய காலத்தில் ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாகவே உடற்பயிற்சி பண்ணும்போது ஹீட் ரொம்ப ப்ரொடியூஸ் ஆகும். அதே மாதிரி வெயில், அதனால் ஏதாவது பாதிப்புகள் வந்துடக்கூடாது, மயக்கம் வந்துடக்கூடாது, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாது அப்படின்னா வெய காலத்தில் உடற்பயிற்சி வந்து சரியான டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது குறித்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். இந்த நேரத்தில் மருத்துவர் ஜவஹர் சார் நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. சார், உடற்பயிற்சி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க சார். ஆனால் வெய காலத்தில் உடற்பயிற்சி வந்து அந்த ரொம்ப லேட்டராக வெயில் அதிகமாக இருக்கிற ஒரு 9 to 10 அந்த மாதிரி பண்ணுறப்ப பிரச்சனைகள் வருமாங்க சார்?
6: டெஃபினட்டாக வரும். ஸோ உடற்பயிற்சி அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா, அகெயின் உங்கள் மசிலை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிறீங்க. ஸோ உங்கள் பாடி ஆக்டிவாக ஒரு வேலை செய்துன்னும் போது எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஸ்வெட் ஆகுவீங்க, டீஹைட்ரேட் ஆவீங்க. ஸோ அவங்க ப்ரிஃபர் பண்ணுற டைம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா வெயிலின் தாக்கம் கம்மியாக இருக்கிற டைமில், அதாவது காலையில் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும், ஈவினிங் வந்து ஒரு 5 to 7 மணி வரைக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உடற்பயிற்சியோ இல்லை ஒர்க் அவுட்டோ பண்ணுறதுக்கான ப்ராப்பர் டைம். ஸோ 10 மணிக்கு மேலே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாகும். ஸோ சிம்டம்ஸும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஆரம்பிக்கும்.
5: கண்டிப்பாங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நிறம்தான் நமக்கான மூச்சு காற்று. விதையிடுவோம் விரைவாக, பசுமை காப்போம் அழகாக.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
5: இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுட நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில், இந்த வய காலத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நல்லா தண்ணி குடிங்க, நல்லா தண்ணி குடிங்க, அதிகமாக தண்ணி குடிங்க அப்படின்னு தாங்க. ஆனால் இந்த தண்ணி குடிக்கிறது நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தையும் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக வச்சுக்கிறதுங்க. எப்படி நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது தண்ணீர் குடிக்கிறதுனால இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ், அதாவது பொதுவாகவே தண்ணீர் குடிக்காட்டி ரொம்ப சோர்வு அதிகமாயிரும். இந்த சோர்வு அதிகமானுச்சு அப்படின்னா, டீஹைட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா, அது வெயகாலமாக இருந்தாலும் சரி, குளிர்காலமாக இருந்தாலும் சரி, பனிகாலமாக இருந்தாலும் சரி, மழைக்காலமாக இருந்தாலும் சரி, தலைவலி அப்படின்றது வருங்க. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெயகாலத்தில் தலைவலி ஏற்படுறதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இந்த டீஹைட்ரேஷன், தண்ணீர் கம்மியாக குடிக்கிறது தான் வந்து இருக்கும். ஸோ தண்ணீர் கரெக்டாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்றது வந்து இருக்காதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மனச்சோர்வு, அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பதற்றம், இது வந்து எப்போ வரும் அப்படின்னா தண்ணீர் ரொம்ப டீஹைட்ரடாக இருக்கும்போது நமக்கு வந்து வரலாம். அப்படியே உடல் சோர்வு வரும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மனச்சோர்வு வரும், அதுக்கப்புறம் பதற்றம் வரும். ஸோ இதெல்லாம் தண்ணீர் நம்ம ரெகுலராக குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம தவிர்க்க முடியும்

அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வெய காலத்தில் அது குறிப்பாக தண்ணீர் கம்மியாக குடித்தாலே பிரச்சனை வரும். இந்த வெய காலத்தில் தண்ணீர் இன்னும் கம்மியாக குடித்தா இன்னும் அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி நம்ம தண்ணீர் ரெகுலராக கரெக்டாக குடிச்சிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம உணர்ச்சிகள் எல்லாமே வந்து ஒழுங்குபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மனநிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து வரும். அதாவது ரொம்ப ஒரு கோபம் ஆத்திரம் அதெல்லாம் வராதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக இருந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம நிலை என்னக்கே நீங்கள் வந்து கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி போதுமான அளவு தண்ணீர் எடுத்துக்கிறது மூளையோட செயல்பாட்டை வந்து ரொம்ப கரெக்டாக வச்சுருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொதுவாகவே பிரெயின் ரொம்ப சோர்வாக இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு எதனால் அந்த சோர்வு வந்துச்சு அப்படின்னே நமக்கு வந்து தெரியாது, நாமளும் ரொம்ப சோர்வாயிருவோம். மூளை சோர்வாக இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா தண்ணீர் கம்மியாக குடிக்கிறது கூட ஒரு காரணமாக வந்திருக்கலாம். இப்போ உடல் சோர்வு அதற்கப்புறம் மூளை சோர்வு இதெல்லாம் மற்ற ரீசன்னாலையும் வந்து ஏற்படலாம், இந்த தண்ணீர் சரியாக குடிக்காததுனாலையும் வந்து ஏற்படலாம். இப்போ தண்ணீர் குடிக்காதனால ஏற்படக்கூடிய இந்த மனச்சோர்வு உடல் சோர்வை நம்ம தண்ணீர் குடிக்கிறதுனால மட்டுமே சரி பண்ணிடலாங்க. தினமுமே வந்து ஒரு 3 லிட்டர் வரைக்கும் நம்ம தண்ணீர் குடிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குங்க, 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேசிட்டே இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்ம வந்து நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த, அப்பா அம்மா ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த வைத்திய முறைகள் பற்றியும் உணவு முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுவோம். அப்படி ஏற்காட்டில் வந்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஆவி அதிகமாக பிடிப்பாங்க, அதாவது நீராவி வந்து பிடிப்பாங்க. யூக்கலிப்டிஸ் அப்படின்ற அந்த மரம் அங்கே வந்து இருக்குது. அந்த இலைகளை வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவத்துக்கு அவங்க வந்து பயன்படுத்துவாங்க. தைல மரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிறைய இருக்கிறதுனால இன்றைக்கு வரைக்குமே அந்த யூக்கலிப்டிஸ் இலைய மருத்துவத்துக்கு பயன்படுத்திட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க. அப்படி ஏற்காடு ஜெரினா காட்டிலிருந்து மேரி பாட்டி நம்ம கூட வந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்கலாம், பாட்டி யூக்கலிப்டிஸ் இலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து எந்த மாதிரியும் நீங்கள் வந்து மருத்துவத்துக்கு வந்து பயன்படுத்துவீங்க, அதனால் என்னென்ன ஒரு பிரச்சனைகளை வந்து சரி பண்ண முடியும் பாட்டி?
1: அந்த இலையை போட்டு லேசால வச்சிருவேன், நல்லா அந்த இலை சுதிக்கும். மெதிச்ச உடனே செங்கல் இருக்குல்ல, இந்த இவ்வளவு பொறிச்சு செங்கல்ல உடச்சி அடுப்புல போட்டு சூடாயிடும், நல்லா பழுத்துரும். எடுத்து வேச்சாலை மூடி போட்டு வச்சிருவோம். வச்சுட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் லேசா பிடிக்கும் தெரியுங்களுக்கு. கம்பளியை போத்தி விட்டுருவோம். போத்தி விட்டுட்டு கரண்டியில் அந்த செங்கல்ல எடுத்துட்டு வந்து மூடியை திறந்துட்டு போட்டுருவோம். அந்த ஆவி அடிச்சு நல்லா முடி வந்து நல்லா அடிக்கும், நல்லா கூப்பிட்டு நல்லா நனைஞ்சு போயிடும். எடுத்துருவாங்க, எடுத்து தண்ணியாக ஊற்றும், குண்டை போட்டு எல்லாம் தொடச்சி போடும். தொடச்சிட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் கம்பளியை போட்டு அடுத்த கல்லை கொண்டு வந்து போடுவோம். போட்டு அதையும் பிடிப்போம், நல்லா தண்ணி வந்துடும், அந்த வேர்த்து தண்ணி வரும். அதை தொடச்சி விட்டு மூணாவது தண்ணி அதுவும் போதும், கல்லை போட்டு நல்லா குப்பில் ஓடிச்சுனாக்க தண்ணியை முக்கான கல்லை எடுத்து ஊற்றிடுவோம்.
0: ரொம்ப ரொம்ப நன்றிங்க பாட்டி, நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க பாட்டி. நன்றிங்க பாட்டி. ஏற்காட்டிலிருந்து மேரி பாட்டி நம்ம கூட இணைஞ்சு இந்த ஆவி பிடிக்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ பாட்டு வந்துட்டே இருக்கு, கேட்டு வந்துருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. நாகராஜ் பேச வந்துட்டேங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த நேரத்தில்? இந்த மதிய நேரத்தில் உங்க கூட பேசுறதுல எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சி, சந்தோஷம், ஆனந்தம், பேரானந்தம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். அந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வந்துருக்குங்க. தினமுமே ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கலாம். தொடர்ந்து நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. சரி நாகராஜ், இன்றைக்கி முதல் விஷயமா என்ன சொல்ல போகிறீங்க, என்ன நம்ம பேசலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இளைஞர்களுக்கு, அதாவது வயதானவங்களுக்கு கை நடுக்கம் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அதற்கு வந்து சில காரணங்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, வயதாகுது அதனால் நடுக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கை நடுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குங்க. இதற்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரீசன்ஸ் மட்டுமே மருத்துவர்கள் வந்து சொல்லலைங்க, நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது இளைஞர்களுக்கு கை நடுக்கம் வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதற்கு வந்து நிறைய ரீசன்கள் வந்து இருக்கலாம். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா மன அழுத்தம், பதற்றம் வந்து தொடர்ந்து இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கை நடுக்கம் அப்படின்றது வந்து இருக்குங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நாம்மளே ரொம்ப டென்ஷனில், ரொம்ப பதற்றத்தில் இருந்தோம் அப்படின்னா இந்த கையெலாம் நடுங்கிறத வந்து பார்க்க முடியும். ஸோ அது மாதிரி அதை தொடர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கை நடுக்கம் அப்படின்றது வந்து இருக்குங்க. அந்த தேர்வுகள், இன்டர்வியூ வந்து போகும்போது அந்த அட்ரலின் அப்படின்ற அந்த ஹார்மோன் வந்து நரம்பு மண்டலத்தை வந்து தூண்டி இந்த நடுக்கத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான கஃபைன், காஃபி, டீ, அதுக்கப்புறம் வந்து எனர்ஜி ட்ரிங்க்ஸ் அதிகமாக வந்து குடிக்கிறதுனால நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்பட்டு நடுக்கம் வந்து ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாமல் இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனை வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க, தைராய்டு சுரப்பி வந்து அதிகமாக வேலை செய்கிறத ஹைப்பர் தைராய்டிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது மெட்டபாலிசம் அளவு வந்து அதிகரித்து நடுக்கம், எடையை குறைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப காலமாக தூக்கமின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. அப்படி இருக்கவங்க

பார்த்தீங்க அப்படின்னா இந்த சோர்வு அதே மாதிரி அந்த நடுக்கம் அப்படின்றது வந்து இருக்குங்க. அதே மாதிரி எசென்ஷியல் ட்ரெமர் அப்படின்ற ஒரு பிரச்சனை, இது வந்து மரபணு காரணமாக பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய நரம்பியல் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது கைகளில் எதையாவது பிடிக்கும் போதோ இல்லை நாம் வந்து எழுதும் போதோ வரலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மரபணு சார்ந்து வர பிரச்சனைகள். அதே மாதிரி வைட்டமின் குறைபாடு ஏற்பட்டாலும் வைட்டமின் B12 குறிப்பாக இது இருக்கும்போது அந்த கை நடுக்கம் வந்து வரலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறதுனாலையும் மொபைல் ஃபோன் அதிகமாக பயன்படுத்துறதுனாலையும் இந்த கை நடுக்கம் வரலாம் அப்படின்னு மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. இதை தடுக்கிறது எப்படி அப்படின்னா யோகா, தியானம், மூச்சு பயிற்சி இதெல்லாம் வந்து பண்ணி மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாங்க. அதே மாதிரி காஃபி டீ இதை வந்து கம்மி பண்ணிக்கலாம், சத்தான உணவுகளை வந்து சாப்பிட்லாம், சரியான நேரத்துக்கு தூங்கலாம், தினமும் 7 மணி நேரம் வந்து நம்ம தூங்குறது ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி தண்ணீர் அதிகமாக குடிக்கலாம். இந்த ஒரு விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கை நடுக்கத்தை வந்து இளைஞர்களுக்கு வரக்கூடிய அந்த கை நடுக்கத்தை வந்து நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த விஷயங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது.

நாம எல்லாரும் ஒரு வேலையை நம்மளே தனியா செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். அந்த நேரத்துல எல்லா வேலைகளையும் நம்ம இழுத்து போட்டு செய்யற நாம எனக்கு கொஞ்சம் உதவி வேணும் அப்படின்னு வாய திறந்து கேட்கக்கூடிய அளவுக்கு நாம வந்து தயங்குறமா அப்படின்னு கேட்டா இல்ல. அதை பத்தி தான் நிகழ்ச்சியில நாம தொடர்ந்து பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் திரும்பி பார்த்தோம் அப்படின்னா எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் அப்படின்னு ஒண்ணு தேவைப்படும். அந்த நேரத்துல நம்ம கிட்ட வாய் விட்டு நம்ம கிட்ட கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. ஏன்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாக்களை பாருங்க, எல்லா வேலைகளையும் அவங்களே கிச்சனுக்கு போயிட்டு எல்லாம் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ரீசன்ட் டைம்ல நான் வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இந்த வழி புரிய ஆரம்பிச்சது. அதை பத்தி தான் நிகழ்ச்சியில நான் பேச போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச நினைஞ்சிருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களே. கேட்டுட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு காலையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நான் இன்னைக்கு பேசலான் இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து எப்பவும் போல நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த டைம் வந்து லேட் ஆயிடுச்சு. சோ நான் குளிச்சுட்டு அதே நேரத்துல சமைச்சு முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அந்த டைம்ல வந்து எனக்கு ஹெல்ப் அப்படின்னு தேவைப்பட்டுச்சு. நைட் ஷிப்ட் போயிட்டு வந்த பாய்ஸ் இருக்காங்களே அவங்களை எழுப்பி இந்த கொஞ்ச நேரம் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுப்புல சாப்பாடு வச்சிருந்தனால அதை பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்தேன். சோ இது எனக்கு ஹெல்ப் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. இது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் அப்படியே திருப்பி பாருங்களேன். சாப்பாடு சமைக்கிறது, துவைக்கிறது, பாத்திரங்களை கழுவுறது, அதை தாண்டி வீட்டை பெருக்கிறது, வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, எந்தெந்த பொருள் எங்க இருக்கணும் அப்படின்றது, துணி மடிச்சு வைக்கிறது, இது மாதிரி எல்லா வேலைகளையும் வந்து நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் A to Z பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க என்னைக்காவது நம்ம கிட்ட வந்து வாயை தொடர்ந்து கேட்டிருக்காங்களா? நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே ஒரு வேலை எடுக்கிறோம் அப்படின்னா அதை தனியா முடிச்சிடணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்க ஆரம்பிக்கும். யார்கிட்டயாவது போய் சின்னதா ஒரு உதவி கேட்டோம் அப்படின்னா அவங்க நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ இல்ல இல்ல நாம திறமை இல்லாதவங்க அப்படின்னு நினைச்சிருவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவே என்ன பண்றோம் அப்படின்னா பயத்துல எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எல்லாத்தையும் நாமளே சமாளிச்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் இருக்க ஆரம்பிக்கும். இது பெண்களுக்கு குறிப்பா இருக்க ஆரம்பிக்கும். ஒரு நல்ல குடும்ப பெண்ணா வீட்டுல கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும், எல்லாத்தையும் பாத்துக்கணும், ஒத்தால நின்று எல்லா கஷ்டத்தையும் தாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம். இது ஆரம்பத்துல பெண்கள் வீட்டுக்குள்ள வரும்போது சொன்ன ஒரு விஷயம் அப்படின்றதுக்காக ஒட்டுமொத்த வேலையுமே வந்து டேக் ஓவர் பண்ணி ஒட்டுமொத்த வேலையும் பார்க்கக்கூடியவங்களா பெண்கள் இருக்க ஆரம்பிப்பாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஒர்க் லோட் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம கிட்ட பேசுற மாதிரி தான் இருக்கும், ஆனா அடுத்தது என்ன வேலை இருக்கு? இந்த 10 நிமிஷத்துல நம்ம இந்த ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து நம்மளால வேலை செய்ய முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம், இதை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல ஏதாவது அவரைக்காய் உரிக்கணும், இல்ல காய்கறி நறுக்கணும் அப்படின்னா அது எல்லாத்தையும் நறுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் பெண்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க ஆரம்பிக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, 10 நிமிஷம் வீட்டுல வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னு போதும் அந்த டைம்லயுமே வந்து அடுத்தடுத்து என்ன பண்ணலாம், பாத்திரங்கள் இருக்கும், ட்ரெஸ் வாஷ் பண்ண வேண்டியது இருக்கு, இவங்களுக்கு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இருந்துகிட்டே இருக்க ஆரம்பிக்கும். இது எல்லா பெண்களுக்குமே இருக்க ஆரம்பிக்குது. ஆனா அவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கூட வந்து உதவி அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்க வந்து வாயத்திறந்து கேட்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அது கேட்கறது இல்ல. சோ அதுதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது எல்லாத்தையும் நீங்களே பாத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்க ஆரம்பிக்குது. நீங்க தான் சூப்பர் உமன் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆனா உங்களுக்கு உதவி வேணுங்கிற நேரத்துல நீங்க ஏன் வாயை திறந்து வந்து உதவி வேணும் அப்படின்னு நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? இது எதனால அப்படின்றதா எனக்கு கேள்வியா இருக்கு. இந்த கேள்விக்கு மறக்காம சோனா எஃப்எம் நம்பரான 9787701 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் ஏன் கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிச்சுட்டு போலாம். நேர்களே தொடர்ந்து பேசலாம். அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் இருந்துட்டு இருக்கு, பாடல கேட்டுவாங்க. தொடர்ந்து லேசா லேசான நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

ஜூனியர் பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம். நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று அதிகார பசி, அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி, ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம்னா பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம். கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள். சோனா

0: கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
1: அது என் போனை பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
0: என்னாச்சு? போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
1: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
0: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
1: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
0: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றேன்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 5 மணி வரை டெக்குரு நிகழ்ச்சி.
1: டெக்குரு நிகழ்ச்சி
0: சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில்.
0: ஃபேஷன் அப்படின்றது வெறும் ஆடம்பரம் அப்படின்றது கிடையாது. நாம வாழக்கூடிய பூமிக்கு நாம காட்டக்கூடிய ஒரு பொறுப்புணர்ச்சி அப்படின்றத இப்போ ரீசன்ட் டைம்ல ஒரு பெண் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. அவங்கள பத்தி நம்ம பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில அவங்கள பத்தி நான் நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலான் இருக்கேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களே. இந்தியாவின் டிஜிட்டல் உலகத்துல வந்து தன்னோட தனித்துவமான பேச்சாலையும் நேர்மையான கருத்துக்களாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான ரசிகர்களை கவர்ந்தவங்க தான் வந்து ரீதா தாரணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண். இவங்க ஒரு மாடலாவும் கண்டென்ட் கிரியேட்டராவும் வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ உலகமே உற்று நோக்கக்கூடிய கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து பகிர்ந்துகிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விழாவில் சிவப்பு கம்பளத்தில் நடந்து சாதனை படைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆடம்பரம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இது ரெண்டத்தையும் இணைக்கக்கூடிய வகையில இன்னைக்கு உலக மேடையில தோன்றி அசாத்தியமான விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் தனித்துவமானது அப்படின்னு சொல்லலாம். அது என்ன ராஜ்குமார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக சினிமாவின் உச்சமா கருதப்படக்கூடிய கேன்ஸ் திரைப்பட விழாவில் வந்து சிவப்பு கம்பளத்துல கம்பீரமா நடந்து வந்து சர்வதேச மீடியாக்கள்ல வந்து கவனம் ஈர்த்திருக்காங்க ரீதா. இந்த விழாவுக்கு வரும்போது இவங்க அணிஞ்சிருந்த அந்த நகைகள் எல்லாம் வந்து சாதாரணமான வைரங்கள் கிடையாது. அது என்ன அப்படின்னா, சென்கோ நிறுவனத்தினுடைய ஒரு பிரத்யேக பிராண்டா உருவாக்கப்பட்டதுதான். லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைமண்ட் தான் இது. இது ஆடம்பரமும் இயற்கை பாதுகாக்கக்கூடிய நிலத்த தன்மையும் வந்து ஒரே நேரத்துல சாத்தியம் அப்படின்றதா வந்து இந்த உலகுக்கு நிரூபிச்சிருக்கக்கூடிய இந்த டைமண்ட் பாரம்பரிய கைவினை திறனால உருவாக்கப்பட்ட இந்த வைர நகைகள் அணிஞ்சு உலக அளவுல வந்து அந்த மேடையில போய் நிக்கும் போது இந்தியாவுடைய பெருமையை தான் வந்து எல்லாருக்கும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ சமூக ஊடகங்கள்ல தொடர்ந்து சாதாரணமான ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா பல லட்சக்கணக்கான மக்களை வந்து ஈர்த்திருக்காங்க. அத்தனை ஃபாலோவர்ஸ் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது சாதாரணமான விஷயம் அப்படின்றது கிடையாது. இது எல்லா பெண்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து கொஞ்சம் ரிலேட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும், உங்களுக்கு அழகா இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஆடைகளை அணியறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின் போது அதை ஃபாலோ பண்றதுக்கு நீங்க வந்து தயங்கவே தயங்காதீங்க. அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும். அது மூலமா வந்து நீங்க ஒரு மாடலிங் ஸ்கூல் வைக்கலாம், இல்ல நிறைய பேருக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த ஆரம்பிக்கலாம். சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பெண்கள் நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க. நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்குது. அதை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரு அப்படின்றத உலக அளவில் உங்களால நிரூபிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்லுவேன். சோ தொடர்ந்து பேசலாம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாத்தையும் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் இருந்துட்டு இருக்க நேர்களை கேரிடுவாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.
4: ஹாய், வணக்கம், என் பேரு ஆர்கே தரன். இப்போ நீங்க கேட்க போற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து ஏன். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா FM வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty na ellame irukra ore school Sonavalliyappa public school. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful ah design panna Sonavalliyappa public school, TPT main road, junction, Salem. Contact 944259216.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பச்சை நிறம் இல்லை என்றால் பூமியின் கண்களுக்கு ஒளி இல்லை. பசுமையை காப்போம், பூமிக்கு ஒளி கொடுப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா? ஹே சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
2: நீயா? சாதனையா?
3: அட சிவா, வர 29 தேதி பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த ஈவென்ட் நடக்க போகுது. இங்க 30 நிமிஷத்துக்கு இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராஃபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
2: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
3: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: லேசா லேசா
5: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
6: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலை. கடந்த நிகழ்ச்சியில வந்து இதய துடிப்புக்கு கால்சியம் ரொம்ப அவசியம், அதே மாதிரி காஃபி டீ எல்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு போது அது உங்களுடைய உடலுக்கு நல்லது இல்ல, அதே மாதிரி கலர் கலரா இருக்கக்கூடிய இந்த சோடாக்கள்லாம் நீங்க குடிக்கிறீங்க அப்படின்னு போது அதுவுமே உங்களுடைய உடலுக்கு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த கால்சியத்தை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியும் நான் தொடர்ந்து பேச போறேன். அது எல்லாத்தையும் நாம பேசலாம். கால்சியம்னாலே நமக்கு ஞாபகம் வருது இந்த பால் தான். மேக்சிமம் வந்து பால்ல தான் அதிகமான கால்சியம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிப்பாங்க. பாலை விட 10 மடங்கு அதிகமா கால்சியம் வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய இந்த கேழ்வரகு, எள்ளு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதைகள்ல அதிகமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்குதா? அதை பத்தி நான் நிகழ்ச்சியில சொல்லலான் இருக்கேன். 100 கிராம் பால்ல வந்து 120 மில்லிகிராம் வந்து கால்சியம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா 100 கிராம் எள்ள பாத்தீங்க அப்படின்னா 970 மில்லிகிராம் வந்து கால்சியம் அப்படின்றது அதிகமா இருக்க ஆரம்பிக்குது. வாரம் ஒரு முறை வந்து எள்ளுருண்டை நீங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களுடைய எலும்புக்கு ரொம்ப நல்லது, உங்களுக்கு தேவையான அந்த கால்சியமும் வந்து அதிகமா கிடைச்சிடும். அதனால அதை வந்து சாப்பிட ஆரம்பிங்க. மேக்ஸிமம் வந்து நிறைய பெண்கள் இதை சாப்பிடுவீங்கன்றது எனக்கு தெரியும். அதுக்கப்புறமேட்டு வந்து நம்ம ஊர்ல அதிகமா வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயா இருக்கட்டும் இல்ல நம்ம வீட்டு சுத்தியா இருக்கட்டும் இந்த ஒரு இது இருக்க ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முருங்கைக்கீரை, பிரண்டை, இது ரெண்டுமே இருக்கும் இல்லையா? வாரத்துக்கு ஒரு டைம் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணி சாப்பிட ஆரம்பிங்க. அதுக்கப்புறமேட்டு பிரண்டை துவையல் இது எல்லாமே வந்து அரைச்சு நல்லா சாப்பிட ஆரம்பிங்க. இது இப்போ இருக்க காலகட்டத்துல பிரண்டை துவையல் எல்லாமே வந்து சாதாரணமா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ட வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த இதெல்லாம் சாப்பிடுறீங்க போது முறிந்த எலும்புகளை வந்து ஒட்ட வைக்கிற அளவுக்கு வந்து கால்சியம் சத்து இதுல அதிகமா இருக்க ஆரம்பிக்குதான். இதையுமே வந்து சாப்பிட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன். அதே மாதிரி வந்து முட்டைக்கோஸ், அதுக்கப்புறம் காலிஃபிளவர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய காய்கறிகள்ல பாத்தீங்க அப்படின்னா கால்சியத்தை நம்மளுடைய உடம்புல ரொம்ப சீக்கிரமா வந்து உறைஞ்ச ஆரம்பிச்சிடும். அதனால அதை வந்து தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. பல பேர் வந்து நான் வெஜ் தான் அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலிஃபிளவர் இதெல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிப்பேன், அந்த காலிஃபிளவர் சில்லி எல்லாம் சாப்பிடுவேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுது. ஆனா காலிஃபிளவர் சில்லி சாப்பிடறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது? உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை நீங்களே வந்து ஈஸியா உறிஞ்சறதுக்கான வழியை நீங்களே ஏற்படுத்தி கொடுத்துறீங்க. என்னோட ஃப்ரெண்டுமே ஒருத்தர், என்னோட ஃப்ரெண்டு அப்படின்றதையும் தாண்டி குருவெலாம் வந்து எனக்கு காலிஃபிளவர் சில்லி நிறைய வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடக்கூடிய ஆள் தான். அவருக்குமே இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து நிகழ்ச்சியை முடிச்சுட்டு குரு நான் வந்து நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த காலிஃபிளவர் சில்லி சாப்பிட்றது வந்து உடல்ல இருக்கக்கூடிய கால்சியத்தை வந்து உறிஞ்சுதான், அதனால நீங்க கொஞ்சம் கம்மியா சாப்பிடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இதே மாதிரி பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது காலிஃபிளவர் சில்லியா இருக்கட்டும் அதிகமா எடுத்துக்கோங்க, நான் இல்லைன்னு சொல்லல. சோ வெஜ் அப்படின் போது கண்டிப்பா எடுக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்னு வர ஆரம்பிக்கும். அதனால எடுத்துக்கோங்க, உங்களுடைய உடலுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பால்ல விட அதிகமா வந்து எள்ளுல வந்து கால்சியம் சத்து அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, அதை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை, பிரண்டை இது எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிங்க. இதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் உங்களுக்கு வந்து நீங்க சுகாதாரமா இருக்கிறதையும் தாண்டி உங்களுக்கு கால்சியம் சத்து கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க சாப்பிடும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கணவருக்கு எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து ஆரோக்கியமா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் நிகழ்ச்சியின் மூலமா நான் தெரிவிக்க நினைச்ச விஷயம். இதே மாதிரி தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: ஐடியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏ ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்கா பாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
5: கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் லேசா லேசா நிகழ்ச்சியில் உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் பேசுறதுக்காக ஒருத்தங்க இணைஞ்சிருக்காங்க, அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
6: வணக்கம் ராஜ்குமார், எப்படி இருக்கீங்க?
5: நான் ரொம்ப நல்லா இருக்கேன்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நல்லா இருக்கேன், தேங்க்யூ ஸோ மச்.
5: ஸோ சொல்லுங்க, உங்களுடைய பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: ஸோ என் பேர் வர்ஷா, நான் சேலம்லேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து ஹாப் அண்ட் ஷாப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன்.
5: ஓகே, ஸோ அந்த பிஸ்னஸ் எதுக்காக இருக்கு, அதில் என்னென்ன பண்ணுவீங்க, அதை பற்றி சொல்லுங்க.
6: ஸோ ஹாப் அண்ட் ஷாப்ல வந்து ஒர்க் ஷாப்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்ட் ஒர்க் ஷாப்ஸ், அப்புறம் கியூரேட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸஸுமே கியூரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குளோபலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க கான்செப்ட்ஸ் எல்லாம் நம்ம சேலம் பீப்புளுக்கு கிடைக்கணுங்கிறது தான் என்னோட கோலே. ஸோ அதனால அது அஃபோர்டபுளாகவும் அட் த சேம் டைம் எல்லாத்துக்கும் போய் சேர மாதிரியும் பண்ற கான்செப்ட் தான் இது.
5: இன்னைக்கு நம்ம கூட வந்து பிசினஸ் உமனா இருக்கக்கூடிய வர்ஷாக்கா தான் இணைஞ்சு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நாம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். ஓகேக்கா, அப்போ எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில சவால்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், அது எல்லாத்தையும் கடந்து அவங்க வராங்க அப்படின் போது அதுக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் அப்படின்றது இருக்க ஆரம்பிச்சுது அப்படின்னா உங்களை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு வந்து தெரிய ஆரம்பிக்குது. ஆனா இன்னுமே ஒரு சிலர் வந்து ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் இல்லாம இருக்காங்க அப்படின் போது அவங்களுக்கு ஃபேமிலி சைட்ல சப்போர்ட் கொடுக்கறது எந்த அளவுக்கு முக்கியம், அதே மாதிரி ஒரு பொண்ணா அடுத்தடுத்து குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு அவங்க வெளியில வரது ரொம்ப முக்கியம். ஸோ இன்னுமே வீட்டுக்குள்ள இருக்கக்கூடியவங்களும் இருக்காங்க, வெளியில வராம இருக்காங்க அப்படின்னு போது அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க?
6: ஃபேமிலி கிட்ட சொல்லி புரிய வைங்க, இந்த மாதிரி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், இதெல்லாம் கத்துக்கிட்டேன், உறுதியா அவங்க கிட்ட சொன்னா கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் ஃபேமிலியுமே ஒரு விமனை கண்டிப்பா சப்போர்ட் பண்ணி முன்னாடி வந்து தள்ளி விடணும், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். அப்பதான் அடுத்த ஜென்ரேஷனே அவங்களுக்கு ரொம்ப செழிப்பா இருக்கும்.
5: ஒரு பொண்ணுக்கு ஃபேமிலி சைடில் இருக்கக்கூடியவங்க தான் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிக்கணும், அவங்க தான் கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படி அவங்க கொடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அடுத்தடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து செழிப்பாக இருக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்றத அக்கா சொல்லியிருக்காங்க. ரொம்ப சூப்பர்க்கா, கண்டிப்பாக்கா. இப்போது நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்போது இந்த நேரத்தில் ஒரு பொண்ணாக இருந்து நான் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்ற ஒரு தோணும் இல்லையா? ஸோ அந்த எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்து பண்ணுறதுல பெருமையாக இருக்குது?
6: பெருமையா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னால இது பண்ண முடியுது, எனக்கு இவ்வளவு நல்ல ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, என்ன புஷ் பண்ணி நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்குன்ட்டு. சோ அதுதான்
5: சந்தோஷமா இருக்கு. நான் வந்து ஒரு பொண்ணா பிறந்து குடும்பத்தை வழி நடத்துறேன், அதையும் தாண்டி நிறைய பேருக்கு வந்து நிறைய பிசினஸ் ஐடியாக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், என்டர்டைன்மெண்ட்டா வச்சுக்கணுன்றதுக்காக என்டர்டைன்மெண்ட்டான ஐடியாக்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போது இந்த நேரத்துல நான் என்ன நினைச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒவ்வொரு பெண்ணுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்க பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா பரவாயில்ல, நாம வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணிட்டோம், நம்மளோட கனவுகள் நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல சந்தோஷமா இருக்க ஆரம்பிப்பாங்க. இது எல்லா பெண்களுக்கும் இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கும், அது மூலியமா அவங்களுடைய குடும்பத்தை ஆரோக்கியமா பாத்துக்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நம்ம கூட இன்னைக்கு வர்ஷாக்கா பேசிக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டு வாங்க நேரலை. தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில வந்து கண்ணம்மா பகுதியில் நம்ம கூட வர்ஷாக்கா பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, பெண்கள் வந்து எல்லா வேலைகளையும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சூப்பர் உமன் மாதிரி வந்து வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள், என்னால முடியல, எனக்கு இந்த உதவி வேணும், இந்த வேலை செய்யறதுக்கு உதவி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தயக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றதுதான் இன்னைக்கு நிகழ்ச்சியில கேள்வி. சோ இந்த கேள்விக்கு மறக்காம நிகழ்ச்சி முடிகிறதுக்குள்ள கால் பண்ணி நேர்கள் நீங்க வந்து உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். இதை பெண்கள் கேட்டு இருக்கீங்க அப்படின்னு போது உங்களுக்கு கண்டிப்பா தோணும், என்னோட வீட்டில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்க கிட்ட இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கே எனக்கு தயக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பெண்கள் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் மறக்காம சோனாஃபோன் நம்பர் கால் பண்ணி சொல்லுங்க. தொடர்ந்து இன்னைக்கு நம்ம கூட வந்து வர்ஷாக்கா இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். வர்ஷாக்கா, இப்போ எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அடுத்தடுத்த கோல் அப்படின்னு ஒன்று இருக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஹாப் அண்ட் ஷாப் இருக்கு இல்லையா, இதோட அடுத்த கோல் என்ன, நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்க?
1: ஸோ ஹாப் அண்ட் ஷாப்போட மோட்டிவே என்னன்னா வந்துட்டு நானும் க்ரோ ஆகணும், என்னை சுற்றி இருக்க விமன் ஆண்டர்பிரினர்ஸும் க்ரோ ஆகணும், இது சேலம்ல ஒரு நல்ல கம்யூனிட்டியாக பில்ட் ஆகணும், எல்லா பிஸ்னஸஸ்க்குமே ஒரு பிளாட்ஃபார்மா. ஸோ அதுதான் என்னுடைய கோல்.
0: நான் வளருது அப்படின்றதையும் தாண்டி என்னை சுற்றி நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வளரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இந்த ஹாப் அண்ட் ஷாப் அப்படின்ற ஒரு ஒர்க் ஷாப் அதாவது பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயம் எல்லாம் எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக என்னோட கோல் நான் ரீச் பண்ணுவேன் அப்படின்றத நம்ம கூட இன்னைக்கு வர்ஷாக்கா சொல்லியிருக்காங்க. ஓகேக்கா, அப்போ இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் உங்களோட நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ பெண்களுக்காகவும் நிறைய பேசியிருக்கீங்க, உங்களை பற்றியும் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: ரொம்ப நல்லா இருந்தது. சோனா எஃப்எம்க்கு என்னோட பெரிய பெரிய தேங்க்யூ ஃபார் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ராஜ்குமார்,
0: ரொம்பவே நன்றிக்கா. ஏன்னா நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துருக்கீங்க. நீங்கள் எப்படி ஆரம்பிச்சிங்க, உங்களுக்கு எப்படி அவங்களுடைய காலகட்டங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எப்படி கடந்து வந்தீங்க, இப்போது எப்படி இருக்கீங்க, அடுத்தடுத்து உங்களுடைய நோக்கங்கள் என்ன, அது எல்லாத்தையுமே வந்து ஒரு உமனாக நிறைய விஷயங்கள் எங்கள் கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் பகிர்ந்துருக்கீங்க. ரொம்பவே நன்றிக்கா. நேயர்களே, இன்னைக்கு நம்ம கூட லேசா லேசா நிகழ்ச்சியில் வந்து நிறைய விஷயங்கள் வர்ஷாக்கா பேசியிருந்தாங்க. ஸோ அவங்களுமே அடுத்தடுத்து அவங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறதுக்காக போயிட்டாங்க. இப்போ நானும் நிகழ்ச்சியிலேருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயம் நான் சொல்லிட்டு போலான் இருக்கேன். என்ன அப்படின்னா, இன்னைக்கு நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, எல்லா வேலைகளையுமே வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா அதை வந்து தயக்கத்தோட தான் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு தான் நான் என்ன கேட்டிருந்தேன். எல்லாருக்குள்ளையும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அம்மாக்கள் மேக்ஸிமம் நினைக்கிறது தான், ஒரு வேலை வந்து பிள்ளைகள்கிட்டயோ கணவர்கிட்டயோ சொல்றாங்க அப்படின்னு போது அந்த வேலைகளை வந்து அவங்களே செஞ்சிடலான்ற அளவுக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலை அப்படின்றது இன்னுமே இருக்க ஆரம்பிக்குது. இந்த வேலையை நாமளே பேசாமல் செஞ்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்க ஆரம்பிக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு வேலையை நம்ம கொடுத்து அந்த வேலையை ப்ராப்பராக செய்யாமல் இருக்கிறதா இருக்கட்டும், இல்லை அந்த வேலைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது கொடுக்காம இன்ட்ரெஸ்டே இல்லாமல் செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாமே இருக்கிறனால தான் இப்படி ஏற்படுதுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் நீங்கள் தெரிவிச்சுட்டு போகலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலி.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்க போறீங்க மக்களே. அடுத்த ஒரு மணி நேரம் உங்ககிட்ட சொல்றதுக்காக நிறைய தொழில்நுட்பம் விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன். என்னென்ன அப்படிங்கறது ஒவ்வொன்றா கேட்கலாம். அதுக்காக நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடர்ந்து இணைந்தீர்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கறையா கூட. இன்னைக்கு நம்ம என்னென்ன விஷயம் பார்க்க போறோம் கேட்க போறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி, டெக் குரு நிகழ்ச்சியா அப்படின்னா என்ன இதுவாக்கர், இதுல நீங்க என்ன மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவீங்க அப்படின்னு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டெக் குரு கேட்கிற நேயர்களுக்கு யோசனையா இருக்கும், கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது வந்து நான் முன்னாடி கிளியர் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நிகழ்ச்சிக்குள்ள ஸ்டார்டிங்ல சூப்பரா போகலாம். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சி இல்லைன்னு இல்லை, எப்பயுமே டெக் குரு நிகழ்ச்சியில் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஸ்மார்ட் போன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வச்சிருப்பீங்க, அந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த விஷயம்லாம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி வந்து உங்கள் காதாவரம் சேர்த்துறது என்னோட வேலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ட்ரெண்டில் என்னென்ன ஏஐ வெப்சைட்டு புதுசு புதுசாக வந்திருக்கு, எதுக்கெல்லாம் ஏஐ வெப்சைட் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏஐ வெப்சைட்டோட அப்டேட்டும் கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டில் இருக்கிற பெஸ்ட்டு ஸ்மார்ட் கேஜெட்ஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். என்னென்ன மாதிரியான ஸ்மார்ட் கேஜெட்ஸ் இருக்குது, அதில் எது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் டிஜிட்டல் வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் தொழில்நுட்ப வல்லுநர் சொல்கிற விஷயத்தையும் நம்ம கேட்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்மார்ட் கேஜெட்ஸை நீங்கள் எப்படி ஸ்மார்ட்டாக மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்காக டெக் குரு நிகழ்ச்சியில் காத்துக்கிட்டே இருக்கு மக்களே. அதனால் கேளுங்க, தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இதுவாக்கிறேன் கூட. இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் இதுவாக்கிறேன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஏஐ வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியில் நிறைய வகையான ஏஐ வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஒரு வீடியோ எடிட்டிங்காகட்டும் இல்லை ஒரு ஆடியோ எடிட்டிங்காகட்டும் இந்த மாதிரி பல வகையான ஏஐ வெப்சைட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற இந்த வெப்சைட் வந்து வீடியோ எடிட்டிங்க்கோ ஆடியோ எடிட்டிங்க்கோ கிடையாது, இது வந்து முற்றிலும் மாறுபட்டது. நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, அதுக்கு வந்து கண்டென்ட் ரைட்டிங்க்கு எனக்கு ஒரு நல்ல வெப்சைட் வேணும் அப்படின்னா இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, deepai.org அப்படிங்கிறது அதோட பேர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாட்பாட் மாதிரி தான் அது. நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயம் வேணுனாலும் ஆன்லைனில் சர்ச் பண்ணுறதை இதுலேயே நீங்கள் டைப் பண்ணி கேட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஆன்லைனில் சர்ச் பண்ணி கொடுத்துரும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீப் ரிசர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டீப் ரிசர்ச்சை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட கண்டென்ட்டை இன்னும் தெளிவாக நீங்கள் வந்து சொல்கிறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த deepai.org அப்படிங்கிற இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறதுனால உங்களால் சாட் ஜிபிடியில் இருக்க அந்த மாடல்ஸ்லாம் இருக்குல்ல அதையும் யூஸ் பண்ணிக்க முடியும், ஜெமினியோட மாடல்ஸும் யூஸ் பண்ணிக்க முடியும், கிராக்கு கிளாடு இந்த மாதிரி நிறையா வகையான மாடல்ஸ் இதிலே இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாடலை நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு ஒவ்வொரு ஆன்சர் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாகவும் வேறு மாதிரியும் கிடைக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து போட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்டென்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த deepai.org யூஸ் பண்ணுறதுனால இதை மட்டும் பண்ண முடியும்னு கிடையாதுங்க. இதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ணுறதாகட்டும் இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த வெப்சைட்டில் இந்த டூல்ஸில் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு அது வேணால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு சூப்பரான ஏஐ வெப்சைட், இதோட பெயர் வந்து deepai.org அப்படிங்கிறது அதோட பேர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்களை சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அனுப்ப வேண்டிய நம்பர் 9787 7107 8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இப்போ உங்களுக்காக அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்கு நம்ம நிகழ்ச்சியில், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம

சுத்தமே கிண்டுமே பரிசு இருக்கு, அதையும் நீ கொஞ்சம் உணர்ந்து கொள்ளு. உன்னை தடுக்க, உன்னை தடுக்க, உன்னை தடுக்க ஆயிரம் எல்லை, உன்னை எதுக்காய் எவனும்.

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மை நேம் இஸ் எம்எஸ் வெங்கட். ஐ எம் இண்டிபெண்டன்ட் மியூசிக் கம்போசர். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ரோலர் கோஸ்டர். இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சோனா எஃப்எம்க்கு உங்களோட ஃபீட்பேக்கை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள்.

0: மச்சான் மச்சான்,
1: என்ன மச்சான், என்னாச்சு, ஏன் இவ்வளவு பரபரப்பா ஓடி வர?
0: அது ஒண்ணும் இல்லடா, அந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு தெரியுமா?
1: என்ன ஊர்ல என்ன ட்ரெண்டிங்?
0: அது கூட பரவாயில்லாம், இந்த ஊர்ல ஒரு ட்ரெண்டிங்கான விஷயம் நடந்திருக்கு அது தெரியுமா?
1: டேய் என்னடா, அந்த ஊர்ல இந்த ஊர்ல ட்ரெண்டிங்கான விஷயம்னு குழப்பிட்டு இருக்க, என்னதான் சொல்ல வர?
0: அதான் நம்ம சோனா எஃப்எம்ல எல்லாம் ட்ரெண்டிங்கான அப்படினு சொல்றாங்களே.
1: டேய் ஏன்டா இப்படி படுத்துற, எந்த சோனடா சொல்றாங்க?
2: அந்த ஊரு இந்த ஊரு எந்த ஊரா இருந்தாலும் என்ன ட்ரெண்டிங்கான அப்டேட்டா இருந்தாலும் அத சொல்றதுக்கு தான் இது வாலிப வயசு நிகழ்ச்சி இருக்கே. திங்கள் முதல் சனி வரை மாலை 5 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
4: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிட்டே நிறைய தொழில்நுட்பம் விஷயம் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புற மக்களே. இந்த மாதிரியான டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க. இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் உங்களோட கருத்துக்கள் அனுப்பணும். நீங்க கருத்துக்கள் அனுப்புறப்ப பேர் ஊர் பேர் போட்டு அனுப்ப மறந்துடாதீங்க மக்களே. அப்புறம் கருத்துக்களை கொஞ்சம் தெளிவாக அனுப்புங்க. இதனை தொடர்ந்து இப்போ நீங்க சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்டிருப்பீங்க, இந்த பாடலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒலிபரப்புற இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க அனுப்பலாம். அனுப்புறப்ப இன்கேஸ் நீங்க மெசேஜா அனுப்புறீங்க இல்ல வாட்ஸ்அப்ல அனுப்புறீங்க அப்படின்னா பேரு ஊர் பேரு பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. இல்ல எனக்கு மெசேஜ்லாம் அனுப்ப தெரியாது பகர், நான் கால் பண்ணி சொல்லலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க கால் பண்ணி சொல்லலாம். உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சதான் வார இறுதியில வர டாப் 10 மியூசிக்ல எந்த பாட்டு எங்க இடம்பெறும் அப்படிங்கறத தெளிவா சொல்ல முடியும். இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்தது துவாக்கர் என் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சூப்பரான சமையான ஸ்மார்ட் போன் தான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். நீங்க ஒரு நல்ல ஸ்மார்ட் போன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களோட பட்ஜெட் வந்து 20,000, ஆனா எனக்கு தரமான ஸ்மார்ட் போனா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஸ்மார்ட் போனை நீங்க ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஸ்பெக்ஸ்ல சமையான ஒரு ஸ்மார்ட் போனா இது இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு 20,000 பட்ஜெட்ல இதெல்லாம் இருக்குமா அப்படிங்கிற ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இந்த மொபைலோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி நிறுவனத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய ரியல்மி P4X அப்படிங்கிறது இந்த போனோட பேர். சரி வாங்க, இதில் அப்படி என்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளேல பின்னாடி செல்ஃபி கேமரா ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூயல் கேமராவோட ஒரு ஃப்ளாஷ் லைட் கொடுத்துருக்காங்க. சைடில் பவர் பட்டன் வால்யூம் பட்டன்லாம் வருது. அதே மாதிரி சி டைப் சார்ஜிங் கேபிளோட வருது இந்த மொபைல். டிசைன் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் இல்லாமல் ஸ்லிம்மாகவும் இருக்குது, மொபைலும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. இந்த மொபைலில் இருக்கக்கூடிய மேஜராக அவங்க சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான விஷயங்கள்னா என்ன அப்படிங்கிறத கேட்டலாம். ஃபஸ்ட்டு இந்த மொபைலில் இருக்கக்கூடிய சிப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிப்செட், கேமிங்லாம் சூப்பராகவே செட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீடியா டெக் டைமென்சிட்டி 7400 அல்ட்ரா ஆக்டோ கவர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஸ்பீடு கிடைக்கும் கேமிங்லாம் விளையாடுறப்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி கேமிங்லாம் விளையாடுறேன்னு சொல்கிறீங்களே, இதில் எப்படி பேட்டரி நிற்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேட்டரிலாம் தாறுமாறாக நிற்கும். 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, அதுவும் டைட்டன் பேட்டரி. இது மட்டும் இல்லாமல் இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு தான் நான் வந்து பேட்டரி சூப்பராக நிற்கும் அப்படின்னு சொல்கிறேன். 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஓரளவுக்காவது நீங்கள் கேம் விளையாடுறப்பெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். பேட்டரிக்கே உங்களுக்கு 6 வருஷம் லாங்கராக நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பைபாஸ் சார்ஜிங் வசதியும் இருக்குது. இதை தாண்டி உங்களுக்கு பின்னாடி கொடுத்துருக்க மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 50MP AI கேமரா கொடுத்துருக்காங்க. சூப்பரான கேமரா, செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதில் மிலிட்ரி கிரேட் ரெசிஸ்டன்ட்லாம் வரதுனால ஒரு குறிப்பிட்ட அளவுலேருந்து கீழே போட்டாலும் பெரிய அடியை ஒன்றும் படாது அப்படிங்கிறாங்க. IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நிறைய AI ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா அதெல்லாம் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோனை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த ஃபோனை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மொபைலோட பெயர் ரியல்மி P4X அப்படிங்கிறது தான் இந்த மொபைலோட பெயர். 5G மொபைல் தான் இது, ஆன்லைன்லேயே அவைலபிளாக இருக்குது. இப்போ தற்போதைய விலையாக எவ்வளோவா இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 19999 ரூபாயாக இருக்குது. வேணா டிவிஎஸ்லாம் படித்து பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து நீந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க. அது வாக்கரனுடன் உங்களுக்கு அருமையான பாடல் வந்துகிட்டே இருக்குது நம்ம நிகழ்ச்சியில். பாட்டு கேட்டு வாங்க மக்களை.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலி. சமுதாய வானொலி சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்ரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கர் உங்ககிட்ட பேசிட்டேன். நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்பதான் ஒரு சூப்பரான செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க. அடுத்து உங்ககிட்ட சொல்றதுக்காக இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமும் இருக்கு. அதை சொல்றதுக்கு முன்னாடி அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். நம்ம சோனா எஃப்எம்ல நிறைய இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் கேட்கறதுக்கே வந்து கொஞ்சம் தனித்துவமா வித்தியாசமா சூப்பரா இருந்திருக்கும். அந்த பாட்டெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம்ல. அனுப்ப வேண்டிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்றேன், 9787107.8 அப்படிங்கிற நம்பருக்கு நீங்க கருத்துக்கள் அனுப்பலாம். கருத்துக்கள் அனுப்புறப்ப பேரு, ஊர் பேரு, பாடல் பேர் போட்டு அனுப்புங்க. அப்பதான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்ல யாரு எந்த ஊர்ல இருந்து ஓட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத எங்களால சொல்ல முடியும். இதனைத் தொடர்ந்து இப்போ ஒரு செமையான விஷயம் சொல்ல போறான்னு சொன்னல, அது என்ன அப்படிங்கறது சொல்லிடுறேன். நீங்க யூஸ் பண்ற மொபைல் போன் சேஃபா இருக்கா அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ மொபைல் ஃபோனை ரொம்பவே கேஷுவலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் அதை பயன்படுத்திட்டு இருக்கீங்க. மொபைல் ஃபோனை நம்ம ரொம்ப சேஃபாக வச்சுக்க வேண்டியது அவசியம். எதுக்காகனா நம்மளோட பர்சனல் நிறைய வந்து நம்ம மொபைல் ஃபோனில் தான் இருக்கு. நம்மளோட டேட்டாஸ்லாம் நிறைய நம்ம மொபைல் ஃபோனில் வச்சிருக்கிறதுனால நம்மளோட மொபைல் ஃபோனை நம்ம சேஃபாக வச்சிருக்கோமா அப்படிங்கிறது நம்ம அடிக்கடிக்கு செக் பண்ணிக்கணும். நம்ம டே டு டே லைஃப்பில் மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அங்கமாகவே இருக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் இதை டெய்லி யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு முக்கியமான அங்கமாக இருக்குது. நம்ம எதுக்காவது ஒரு எமர்ஜென்சி கால் பண்ணணும்னா கூட மொபைல் ஃபோன் தான், மெசேஜ் பண்ணணும் மொபைல் ஃபோன் தான். இப்பெல்லாம் ஏதோ ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே அமௌண்ட் அனுப்பணும்

கூட நம்ம நம்மளோட ஃபோனை தான் எடுக்கிறோம். அப்படி இருக்க நம்ம ஃபோனை நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக பார்த்துக்கணும், அப்படி பார்த்துக்கிறோமா அப்படிங்கிறதா மேட்டர். அதனால் இப்போ அதை நம்ம சேஃபாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான சேஃப்டி டிப்ஸ் தான் சொல்ல போகிறேன். இதை கவனமாக கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை பற்றி சொல்லுங்கள். நம்ம மொபைல் ஃபோனில் நிறைய பேர் எல்லா ஆப்பையுமே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம். சோசியல் மீடியாவுக்குன்னு பல ஆப் இருக்கும், பாட்டு கேட்கறதுக்கு பல ஆப் இருக்கும், படம் பார்க்கறதுக்கு பல ஆப் இருக்கும். ஆனால் இந்த ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு ஆப் வந்து நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். நிறைய பேர் அது இன்ஸ்டாலே பண்ணுறதில்ல. ஆனால் ஒரு சில மொபைல்லாம் இன்பில்ட்டாகவே இன்ஸ்டால் பண்ணி வந்தாலும் நிறைய பேர் இல்லாதவங்க ஃபோன்லலாம் அந்த ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது இன்ஸ்டாலே பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆன்டி வைரஸ் அப்படிங்கிறது மொபைல் ஃபோனுக்கு ரொம்பவே முக்கிய மக்களே. இதை வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இது கம்ப்யூட்டருக்கான சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டரில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் கிடையாது. ஆன்டி வைரஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் ரொம்பவே சேஃபாக இருக்கும். உங்கள் மொபைல் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப ஏதாவது அன்னோன் லிங்கை தொட்டு நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, அந்த வெப்சைட் வந்து ஒரு சேஃபான வெப்சைட் தானா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறப்ப ஒரு சில ஆன்டி வைரஸ்லாம் இந்த அன்னோன் வெப்சைட்குள்ளே போகிறப்ப இது சேஃபான வெப்சைட்டாக இல்லையான்னு சொல்லக்கூடிய நிறைய ஆன்டி வைரஸ் ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் அன்னோன் வெப்சைட்டில் ஏதோ ஒரு அன்சேஃப் சேஃபே இல்லாத ஒரு வெப்சைட்குள்ளே போயிட்டு அங்கே பிரச்சனையில் மாற்றுறதை இந்த மாதிரி ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுனால தவிர்க்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு ஆப் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஃபோனில் டவுன்லோட் ஆகிடுச்சு, இல்லை நீங்கள் ஆல்ரெடி தெரியாமல் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டாலே பண்ணியிருக்கீங்க, அது உங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னா, ஏதாவது ஒரு இந்த மாதிரி தவறுதலாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த ஆப்புமே சேஃப் இல்லை அப்படின்னா அந்த ஆன்டி வைரஸ் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு சொல்லிவிடும், நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க இந்த ஆப் வந்து உங்கள் ஃபோனில் தேவையில்லாமல் இருக்குது, இதனால் பிரச்சனை தான் வரும், இதை டைவ் செஞ்சு அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லும். அப்போ நீங்கள் உஷாராகி நீங்கள் அந்த ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். இந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது ஆன்டி வைரஸை இன்ஸ்டால் பண்ணுறதுனால. அதனால் யாருமே வந்து ஆன்டி வைரஸை ரொம்ப சாதாரணமாக நினச்சி இது எதுக்கு நம்ம ஃபோனில் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு அதை இன்ஸ்டால் பண்ணி பயன்பெறுமாறு கேட்டுக்கிறேன். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக்குரு நிகழ்ச்சியில் இது பார்க்குறேன் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே, இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டே இருக்குது, எல்லாத்தையுமே கேட்கலாம்.

0: கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
4: இது வாலிப வயசு. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகரும் கூட பேசிட்டு நிறைய தொழில்நுட்ப விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப வந்து சூப்பரான ஒரு விஷயம் கேட்டிருப்பீங்க. தொழில்நுட்ப வல்லுநர் சொன்ன இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்பர் மக்களே. நம்ம சோனா எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றோம், உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம். ஆனா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? அதனால நீங்க என்ன பண்ணணும், நான் இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில சொல்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்க சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. இதனை தொடர்ந்து இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் சூப்பரான பாட்டு கேட்டிருக்கீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் அதே நம்பர் தான், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு. கருத்துக்கள் நீங்கள் அனுப்புகிறப்ப மறக்காம பேர், ஊர் பேர், பாடல் பேர் இது மூணும் போட்டு அனுப்புங்க மக்களே. இதனை தொடர்ந்து டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து வாக்கறேன் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு விஷயம் தான், மெயின்டெனன்ஸ் டிப் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுலேயும் நம்ம நிறைய பேர் ரொம்பவே கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சில மெயின்டெனன்ஸ் டிப்ஸில் இது ரொம்பவே முக்கியமானது. அப்படி என்ன முக்கியமான மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் உங்ககிட்ட இப்போ நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சூப்பரான செமையான ஒரு பென்ட்ரைவ் தான் சொல்ல போகிறேன். ஏந்து வாக்கள் திடீர்னு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். நம்ம மொபைலில் நாம் வந்து நம்மளோட இன்டர்னல் ஸ்டோரேஜை மெயின்டைன் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ஒன்று ஃபைல்ஸை டெலிட் பண்ண வேண்டியது இருக்குது, இல்லைனா அந்த ஃபைல்ஸை பேக்கப் எடுக்க வேண்டியது இருக்குது. நம்ம பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படி எடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன், இந்த பென்ட்ரைவை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த பென்ட்ரைவோட பெயர் தான் வந்து சாண்டிஸ்க் நிறுவனத்துக்கிட்டேருந்து வந்திருக்கக்கூடிய அல்ட்ரா டூயல் டிரைவ்கோ அப்படிங்கிறது. அல்ட்ரா டூயல் டிரைவ் அப்படிங்கிறப்பையும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டூயல்னால் ரெண்டு. இதில் ரெண்டு அம்சங்கள் முக்கியமான சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறது கேட்டலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பென்ட்ரைவ் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிசைனில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஸ்லிம்மாக. நீங்கள் பேக்கெட்டில் இருக்கக்கூடிய சின்ன பேக்கெட்டில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், உள்ளங்கையில் வச்சு அப்படியே மடக்கிட்டே போனீங்கன்னா கூட உங்களுக்கு இது பென்ட்ரைவ் உள்ளே இருக்குங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு சின்ன சைஸில் சூப்பராக போர்ட்டபுளாக கொடுத்துருக்காங்க இந்த பென்ட்ரைவ். இந்த பென்ட்ரைவில் ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சி டைப்பும், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி ஏ டைப்பும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பயன்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸை காப்பி பண்ணிட்டு அப்படியே வந்து யூஎஸ்பி ஏ நார்மலாக அந்த யூஎஸ்பி இருக்கும்ல அந்த மாதிரி பென்ட்ரைவ் மாதிரி இருக்கிறத உங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு உங்கள் ஃபைல்ஸ்லாம் ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான

ரைட்டிங் ஸ்பீட்லாம் வந்து கிடைக்குது. நீங்கள் வந்து ரொம்ப நேரம் எடுத்துக்கும் காப்பி பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் இது பண்ண வேண்டாம், டக்குன்னு காப்பி பண்ணி கொடுத்துடும். அது மட்டும் இல்லாமல் இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. சாண்டிஸ்கோட ஒரு ஆப் இருக்குது, அதாவது சாண்டிஸ்கோட மெமரி ஜோன் ஆப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த டைம் மட்டும் செட்டில் பண்ணி விட்டிங்கன்னா போதும், இதுவே வந்து எல்லா ஃபைல்ஸுமே ஈஸியாக பேக்கப் எடுத்துக்கும். இந்த பென்ட்ரைவை நீங்கள் கீச்செயின் மாதிரியே கூட யூஸ் பண்ணலாம், அவ்வளோ சின்னதாக இருக்குது, அவ்வளோ குட்டி சைஸ். இந்த பென்ட்ரைவுக்கு மொத்தமாக 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 5 வருஷத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அவங்களே வந்து சரி பண்ணி கொடுத்துறதாகவும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது 2-in-1 ஏதாவது ஒரு நல்ல பென்ட்ரைவ் பார்த்துட்டு இருக்கீங்க, யூஎஸ்பி ஏவும் இருக்கணும் சியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பென்ட்ரைவ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பென்ட்ரைவோட பெயர் தான் வந்து சாண்டிஸ்க் நிறுவனத்துக்கிட்ட வந்திருக்கக்கூடிய அல்ட்ரா டூயல் டிரைவ் கோ. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் இது வாக்கிறனுடன். இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு, நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. டெக் குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாக இருந்தால் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787-7078 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன், உங்களிடமிருந்து விடைபெறுவது திபாகர் ஃப்ரம் டெக் குரு. வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இப்போ நம்ம எல்லாருக்கும் செல்ல பிராணிகளை வளர்த்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா வந்திருக்கும். இந்த செல்ல பிராணிகளோட டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும், நமக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் எல்லாமே காலி ஆகிடும் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் என்ன கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு செல்ல பிராணிகள் வளர்த்துறது அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்குது, உங்களோட செல்ல பிராணிகளை எவ்வளோ பிடிக்கும், எதனால உங்களோட செல்ல பிராணிகளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியை வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787070178 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்க, நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்டு இருக்க நம்ம மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல இன்றைக்கும் நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செம்ம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கேங்க. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி சமூக வலைத்தளங்களில் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது நாளைக்கு மே 22 வெள்ளிக்கிழமை ஏற்காட்டோட 49வது மலர் காட்சியை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஏற்காட்டில் ஃப்ளவர் ஷோ நடக்குது அப்படின்னா அதுவே வந்துட்டு ஒரு செம ஸ்பெஷலான ஒரு விஷயம். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நாளைக்கு அந்த மலர் கண்காட்சியெலாம் நடக்குதுல்ல, அந்த கண்காட்சியில் 2 லட்சத்துக்கும் அதிகமான பூக்கள், அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பூக்கள்லாம் யூஸ் பண்ணி அந்த யானை மாதிரி செய்கிறது இல்லைன்னா வந்துட்டு அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கணும்ல கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரிலாம் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான டெக்கரேஷன்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் 20,000 அதிகமான பூச்செட்டிகள்லாம் யூஸ் பண்ணி அங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அந்த பூச்செட்டிகள் அந்த பூ செடிகள்லாம் வந்து வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ஏற்காடு ஃப்ளவர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா 49வது ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ கண்டிப்பாக யார் யாரெல்லாம் போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் எங்கிட்டையும் வந்து சொல்லுங்கள். நீங்கள் ஏற்காடு ஃப்ளவர் ஷோக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி இப்போது நமக்கே தெரியும் ஏனோ வானிலை மாறுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு எழுதிலாம் போல, ஒரு நாள் வெயில் அடிக்குது, ஒரு நாள் மழை பெய்யுது, காலையில் வெயில் அடிக்குது, சாயங்காலம் மழை பெய்யுது. இந்த நிலையில் வானிலை மையம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் மட்டும் ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் நாளைக்கு வெப்ப அலை வீசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப இருக்குங்க. ஸோ நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா பார்த்து கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த மதியான நேரத்தில் வெயில் ரொம்ப அதிக அடிக்கிறது இல்லை, அந்த டைமில் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கேன். என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். அதுக்கு முன்னாடி சூப்பரான 2 இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு யாருடைய ஒரு புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கவிஞர் வைரமுத்து அவர்களுடைய கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற புத்தகத்தை பற்றி தாங்க நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த கதையில் வர கதாபாத்திரங்களுடைய பெயர்கள் கற்பனையாக இருந்தாலும் இந்த கதை ஒரு உண்மை கதை அப்படின்னு சொல்லலாங்க. 2003 இந்த ஒரு புத்தகத்துக்கு சாகித்ய அகாடமி விருதும் கிடைச்சிருக்கு. கவிஞர் வைரமுத்து அவர்கள் இந்த புத்தகத்தோட கடைசி அத்தியாயம் எழுதும்போது ரொம்ப கனத்த இதயத்தோட எழுதினதா அவர் வந்து குறிப்பிட்டிருப்பாருங்க. அதே மாதிரி இந்த புத்தகத்தை கடைசி அத்தியாயம் படிக்கிறவங்களுக்கு பெரிய ஒரு சோகம் அவங்கள ஆட்கொள்ளும், பெரிய வருத்தத்துக்குள்ளார போவாங்க. வைகை அணை எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அது கட்டப்படுறப்ப பக்கத்தில் இருந்த சின்ன சின்ன கிராம மக்கள் அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறாங்க வேற ஒரு இடத்துக்கு. அப்போ அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குங்க நினச்சி பாருங்கள். இதுவரைக்கும் அவங்க வாழ்ந்த ஃபேமிலியோட பையன் பேரன் அப்படின்னு வாழ்ந்த அந்த இடத்த விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போகும்போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிக்கும்போது நம்மளுடைய மனநிலையும் இருக்குங்க. இந்த கதையில் வர ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பெரிய தேவர். அந்த ஊர் பேர் வந்து கள்ளிப்பட்டி. அந்த பெரிய தேவரோட கதாபாத்திரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு கதாபாத்திரமாக ஆயிருங்க இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறமா. அவருக்கு வராத கஷ்டங்களே இல்லை, தினமும் ஒரு கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன கஷ்டம் வந்தாலும் அடுத்து என்ன, எப்படி ஒரு தன்னம்பிக்கையோடு போகலாம் அப்படின்ற ஒரு கதாபாத்திரமாக இந்த பெரிய தேவர் அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இன்னும் சில கதாபாத்திரங்கள், அழகம்மா, முருக்காயி, மொக்கராசு, மின்னல், இந்த கதாபாத்திரங்கள்லாம் இந்த ஒரு கதையில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு கதை ஒரு சோகமான முடிவு கொண்டது, ஒரு சோகமான கதையும் கூட இந்த கதை. அப்படி இருந்தாலும் இந்த கதையை நம்ம படித்தோம் அப்படின்னா ஒரு புது ஃபீலிங்குக்குள்ளார நம்ம வந்து போவோம். என்னதான் ஒரு சோகமான ஒரு புத்தகமாக, சோகமான ஒரு கதையாக இருந்தாலும் எல்லா

0: எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு புத்தகமா இந்த புத்தகம் இருக்குங்க. இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிறப்ப நிறைய பேர் வந்து நகரங்கள்ல வாழ்க்கை வாழ்றவங்களா வந்து இருப்பாங்க. இந்த புத்தகத்தை அவங்க படிக்கும்போது ஒரு கிராமத்துல அவங்க வாழ்ந்த ஒரு உணர்வு அவங்களுக்கு வந்து கிடைக்கும். கட்டாயமா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கவிஞர் வைரமுத்து அவர்களோட கள்ளிக்காட்டு இதிகாசம்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவேனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம் செய்யும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள் சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8.
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: என்ன மச்சான் பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்க?
6: அதுவாடா, இவ்வளவு நாள் உருப்படாமே இருந்துட்டோம். இனிமேட்டுக்காவது ஏதாவது வேலை செஞ்சு உருப்படலாமே யோசிச்சுட்டு இருக்கேன்.
5: சரி, இப்ப என்ன பண்ண போற?
6: அதான் மச்சான், டீ கடை ஆரம்பிக்கலான் இருக்கேன். நீ வரியா?
5: நான் என் ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன்.
6: என்னடா டே? சரி மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பேசலான் இருக்கேன். அதுக்காக வரியா?
5: ஃப்ரெண்ட கேட்டு சொல்றேன் மச்சான்.
6: ஏய், என்னடா எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரெண்டை கேட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்டை கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன்.
5: அட, ஆமாம் மச்சான், இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒன்று ஆரம்பிச்சு பல அடிகள் வாங்கியிருப்பான். அதனால் அவன்கிட்ட கேட்டு சொல்கிறேன்னு சொன்னேன்.
7: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு செல்ல பிராணிகள் வளர்த்துறது எவ்வளோ பிடிக்கும், எதனால பிடிக்கும் அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியாவே வந்து இருக்கு. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசநாயங்கப்பட்டியிலேருந்து சதீசன் கால் பண்ணி அவர் வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, எனக்கு இந்த பூனை குட்டிங்களும் முயல் குட்டிங்களும் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்லாம் தெரியாது, ஆனால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம சதீசன் என்ன சொன்ன மாதிரி தான், எனக்குமே இந்த பூனை குட்டிங்க வளர்த்துறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்லாம் தெரியல, அதுங்களோட இருந்தால் நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் எனக்குள்ளே எவ்வளோ டிப்ரெஷன் இருந்தாலும் அது கூட விளையாடும் போது அதெல்லாம் காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தாங்க நம்ம சதீசன் சொன்ன மாதிரி, நீங்களும் வந்து சொல்லுங்கள், உங்களுக்கு பெட்ஸு அதாவது செல்ல பிராணிகள் வளர்த்துறது எவ்வளோ பிடிக்கும், எதனால் பிடிக்கும், உங்கள் செல்ல பிராணிகளை எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத என்கிட்டயே வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது வடிவேல் சாரோட ஒரு ஃபேமஸான காமெடி டைலாக் வந்து இருக்கும். என்ன டைலாக் அப்படின்னா, நான் கண்ட காட்சி நிஜம்தானா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வந்து இருக்கும். இப்போ நான் எதுக்கு இதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். இந்த டைலாக்கு ஏற்ற மாதிரி, நான் கண்ட காட்சி நிஜம்தானா அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்து சோஷியல் மீடியாவில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நாம் கேட்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது இப்போது நிறைய பேர் ட்ராவல்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க. அதாவது ஊர் விட்டு ஊர், டிஸ்ட்ரிக்ட் விட்டு டிஸ்ட்ரிக்ட், மாநிலம் விட்டு மாநிலம் கூட ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி ட்ராவல்லாம் பண்ணுறாங்கல்ல, அவங்க மேக்ஸிமம் வந்து பைக்கில் ட்ராவல் பண்ணுவாங்க, சோலோவாக ட்ராவல் பண்ணுவாங்க, ட்ராவல் என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சைக்கிளில் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ சைக்கிளில் ட்ராவல் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக பெரிய விஷயந்தான். இங்கே கூட ஒருத்தர், ஒரு யங்ஸ்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாரு சைக்கிளில். நீங்கள் நினைக்கிற மாதிரி நார்மலாக அவர் வந்து சைக்கிள் வந்து ஓட்டல, எப்படி திரும்ப ஓட்டிட்டு அந்த ஒரு வீல் சைக்கிள் இருக்குல்ல, அந்த ஒரு வீல் சைக்கிளில் கேரளாவிலிருந்து நேபாளம் வரைக்கும் அந்த ஒரு வீல் சைக்கிள் யூஸ் பண்ணி அவர் பாட்டுக்கு ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருக்கு. எப்படி சார் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்துருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனாஎஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy. Eco-friendly campus. Experiential learning. Leadership development. Learning beyond books. Caring faculty. Ellame irukra ore school. Sonavalliyappa Public School. Admissions open for 2026-27 academic year. Unga kuzhandhaingaloda future beautiful-a design panna Sonavalliyappa Public School. TPT Main Road, Junction, Salem. Contact 94425-92160.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டத சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லைன்னா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு.

0: அதை சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
1: அப்படியா சொல்ற? சரிவா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பசுமையை காப்போம், வாழ்வை வளப்படுத்துவோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதா. பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8
5: இது வாலிப வயசு.
6: என்ன இது வாலிப வயசு?
3: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய சூப்பரான ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ கூட உங்ககிட்ட சொல்கிறதுக்காக நீங்கள் அப்படி ஒரு அசத்தலான ட்ரெண்டிங்கான விஷயத்தை எடுத்து வச்சுருக்கீங்க. அதெல்லாம் கேட்டிங்க அப்படின்னா என்னங்க சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ நடந்தது என்ன அப்படின்னு நம்ம கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். அதாவது ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இப்போது நம்ம ஊரில் பெட்ரோலோட ப்ரைஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலையேறிட்டே வந்திருக்கு. ஸோ நம்ம ஊர் மாதிரி தான் அமெரிக்காலேயும் வந்துட்டு பெட்ரோலோட ப்ரைஸ்லாம் தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு போல். அதனால் வந்துட்டு ஒருத்தர் காருக்கு பெட்ரோல் போட முடியாமல் தவிச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் பயங்கரமாக யோசித்து ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காரு. இதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது, நானே களத்தில் இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய காரை வந்து உருவாக்கி இருக்கிறாரு. அந்த கார் எப்படிப்பட்ட ஒரு கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களாம் விளையாடுவாங்கல்ல அந்த விளையாடுற காரை வந்து வாடகைக்கு எடுத்துகிட்டு வந்து அந்த காரை லைட்டாக ஆல்டர் பண்ணி புதுசாக இன்ஜின்லாம் செட் பண்ணி ஒரு காரை உருவாக்கியிருக்கிறாரு. இப்போது நார்மலாக அவர் பெட்ரோல்லாம் வந்துட்டு $90 பெட்ரோல் வந்து அடிப்பாராம். ஆனால் இப்போது வெறும் $3 பெட்ரோல் அடித்தா அவர் வந்துட்டு அவர் போவார்ல ரெகுலராக அந்த தூரத்துக்கு நான் போயிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தாரு. வா வாட்டை கண்டுபிடிப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துலையும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு உங்களோட பெட்ஸ் எவ்வளோ பிடிக்கும், உங்களுக்கு அந்த செல்லப்பிராணிகள் வளர்த்துறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன். ஸோ எதனால் இந்த ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் அப்படின்னா, ஃபாரின்ல ஒருத்தவங்க ஒரு நாய்க்குட்டியை செல்லமாக பயங்கர பாசமாக வளர்த்திருக்காங்க போல். அந்த நாய்க்குட்டிக்கு இன்றைக்கி 9வது பர்த்டேவான். ஸோ அந்த ஒரு பர்த்டேக்கு நாய்க்குட்டிக்கு பயங்கரமாக கிராண்டாக பர்த்டே பார்ட்டிலாம் வந்து வச்சு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரை கூப்பிட்டு சாப்பாடுலாம் போட்டு அந்த ஒரு பர்த்டேவை பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. வாவ் சூப்பரில் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதனால தான் நான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சி ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு செல்லப்பிராணிகள் வளர்த்துறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா டக்குன்னு ஃபோன் எடுத்து கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787707.8 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது, கேட்டு வந்துருங்க.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மையனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7036663333.

0: என்ன பிரியா, எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம்பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம். சரி, எங்க, எப்ப நடக்குது?
2: பிரியா, PIS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயா. இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா எஃப்எம் தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்றுவா ஸ்வேதா, வென்றுவா.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
2: இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இவ்வளோ நேரம் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இப்போ இதை தாண்டி சோஷியல் மீடியாவில் கிரியேட்டர்லாம் இருக்காங்களே, அவங்ககிட்ட நம்ம பேச போகிறோம். இன்றைக்கி நம்மளோட யார் பேச போகிறாங்க அப்படின்னா, ராம்கி ஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு சேனலை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டுருக்கேன் நம்ம ராம்கி பிரதர் தான். அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள்லாம் அவரோட ஜேர்னிலேருந்து ஷேர் பண்ணிக்க போகிறாரு அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிட்டீங்க. எல்லாம் கேட்கும்போது செம்ம இன்ஸ்பைரிங்காக சூப்பராகவே வந்து இருந்தது. ஸோ இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டருக்கு எந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய பேக் போனாக இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பாக அவங்களோட ஆடியன்ஸ் சப்போர்ட் அப்படின்றதான் ஒரு மிகப்பெரிய பேக் போனாக வந்திருக்கு. ராம்கி ப்ரோ, உங்களோட ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்கன்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க?
6: ஆடியன்ஸ்க்கு சொல்ல விரும்புறீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றி தான் ப்ரோ, நன்றி. ஸோ வந்து டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் வந்து எனக்கு சின்ன வயசுல சொல்லிட்டு வந்து தெரியல எனக்கு. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எத்தனை வயசு நினைக்கிறீங்க? நான் 30ல தான் வந்து ஸ்டார்ட் பண்ணினேன். அதுக்கு முன்னாடி வர சேனலில் வந்து இது பண்ணிட்டு டைம் வந்து வேஸ்ட் பண்ணாங்க. எங்க ஏஜ்லயே சொல்லிட்டு வந்து ஒரு 25 கிட்ட எல்லாம் இப்போ சோசியல் மீடியா இப்போ வந்து வேற ஒரு இதை நோக்கி வந்து போயிட்டு வந்துருக்குது. இப்போ பிசினஸ் பண்ணும் பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய வந்து இது பண்றாங்களே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி சோசியல் மீடியா இன்னைக்கு வந்து வேற ஒரு இதுக்கு போது ஏஎல்லாம் சொல்லிட்டு வந்து வந்துருக்கு. நிறைய கத்துக்கங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா அரட்டை அடிச்சு அதுன்னு சொல்லிட்டு அப்படி பேசி டைம் வந்து வேஸ்ட் பண்ணாம வாழ்க்கையில வந்து அடுத்து என்ன பண்ணணும்? இப்ப நிறைய இந்த பொருளாதார சூழல்ல நம்ம குடும்பத்தை நம்மள பாத்துக்கணும், குடும்பத்தை பாத்துக்கணும், கல்யாணம் ஆயிட்டா குழந்தை குட்டி நம்மள சார்ந்தவங்க எல்லாத்தையும் பாத்துக்க வேண்டிய ஒரு தேவை வந்து இருக்குது. ஸோ அப்படிங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா எங்கள இருந்தே கொஞ்சம் நாலேஜ் நல்லா வளர்த்துங்க, படிங்க. டைம் வேஸ்ட் பண்றத விட புத்தகங்கள் நிறைய வந்து வாசிக்கணும் ப்ரோ. வாழ்க்கையில நம்மள தன்னால வந்து ஒரு இடத்துக்கு வந்து கொண்டு போயிடும், தன்னால போயிடுவோம். இது படிக்கிறனால நம்மளுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது. இல்ல வந்து இந்த புத்தகத்தை படிக்கிறதுக்கு பேசாம ஒரு படத்தை போய் பார்க்கலாம், இல்ல சம்திங் விளையாடணும், இல்ல அன்வான்டா தேவையில்லாம சொல்லிட்டு இது பண்ணக்கூடாது. அதாவது நான் சொல்லிட்டே இருப்பேன் ப்ரோ.
2: ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஏற்றுக்கிற மாதிரி தான் ப்ரோ இருக்கு. இப்போது நம்ம ராம்கி ப்ரோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, புதுசாக வர சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட ஃபேமிலியை பாருங்கள், நமக்குன்னு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஸோ இப்போ எக்ஸாக்டாக அதே தான் நானும் வந்து நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியா ஜேர்னியில் இருக்கும் அப்படின்னா கண்டென்ட்டாக ஓடாமல் நம்ம ஃபேமிலியோட கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்களுக்காக கொஞ்சம் டைம்லாம் ஒதுக்கிட்டு இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பேக்கப்லாம் வந்து வச்சுக்கலாம். அமௌண்ட் வைஸாக இருக்கலாம், இல்லைனா சப்போர்ட் வைஸாக இருக்கலாம், அவங்களுக்குன்னு ஒரு பேக்கப் வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபுல் டைமாக நம்ம சோஷியல் மீடியா ஜேர்னியில் இறங்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கான ஒரு பேக்கப்பை செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் சோஷியல் மீடியா தான் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு எப்படி ரிலேட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம ராம்கி பிரதர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்திருக்கா தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குருனா பேசிட்டு இருக்கேன்.

0: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நம்ம கூட சோஷியல் மீடியா கிரியேட்டர் நம்ம ராம்கி ப்ரோ இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போறாரு அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னிலிருந்து. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ராம்கி ப்ரோ, நீங்க வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியா பாக்குறீங்க, உங்களோட பர்சனல் ஒர்க்கை பாக்குறீங்க, ஃபேமிலியை வந்து பார்த்துட்டு இருக்கீங்க, டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு?
1: பிசினஸ் பண்றவங்கள்ட்ட தான் டைத்தோட இதை பதிவு கேட்கணும். அவங்க டைமே பத்தாம சொல்லுவாங்க. பிசினஸ் பண்றவங்க டைம் வேஸ்ட் பண்ணாம சம்திங் ஏதோ ஒன்று கத்துக்கிட்டே வந்துருக்கணும் ப்ரோ. அதை நம்ம வர கூட்டிகிட்டு போயிருந்த அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணீங்க. குழந்தைகளோட பேசுங்க, குழந்தைகளோட எல்லாரும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மொபைல் அது ரொம்ப அதிகமாயிருச்சு. ஆளுக்கும் ஒரு மொபைலை வச்சுட்டு சம்திங் ஏதோ வந்து அன்வான்டான தேவை உள்ளதான் சொல்லிட்டு வந்து பாருங்க. தேவையற்ற விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை பயன்படுத்திட்டு சின்ன பிள்ளைகிட்ட அந்த ஃபோனை கொடுத்துட்டு இந்த குழந்தை வந்து அழுகாம இருக்கணும் அப்படின்றதுக்காக ஃபோனை கொடுத்துட்டு அவங்க வேலையை பார்க்குறவங்க எல்லாம் வந்து இருக்கிறாங்க. பிசிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது சொல்லிட்டு ஆக்டிவிட்டி சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து பண்ணணும் ப்ரோ. எல்லாருமே சொல்லிட்டு வந்து பண்ணணும். நான் நீங்க எல்லாருமே நான் சொல்றது எல்லாமே யதார்த்தத்தை தான் ப்ரோ சொல்றேன்.
0: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே ஏத்துக்க கூட ஒரு விஷயமா தான் ப்ரோ இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் தி டே நம்ம ராம்கி பிரதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, உங்களுக்கு டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஸோ அந்த டைமை நீங்க பர்ஃபெக்டா யூஸ் பண்ணுங்க. டைமை எங்கேயுமே வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒன்ஸ் ஒரு சான்ஸ் வந்து கிடைக்குது அப்படின்னா அந்த சான்ஸை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே அதை தான் வந்து சொல்றேன், உங்களுக்கான டைமை மட்டும் என்னைக்கே வந்து விட்டுறாதீங்க. டைமை மட்டும் எக்காரணத்தை கொண்டு வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஒன்ஸ் நம்ம ஒரு டைமை இழந்துட்டோம் அப்படின்னா அந்த டைமை திருப்பி வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ராம்கி பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். உங்களோட அந்த பிஸி ஷெடியூல்லையும் இப்போ சோனா எஃப்எம் சைட்லேருந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் ஒரு இன்டர்வியூ வந்து இருக்கு. உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உங்களோட அந்த பிஸி ஷெடியூலில் எங்களுக்காக நேரம்லாம் ஒதுக்கி நிறைய விஷயங்களாம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர்.
1: இல்லை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி சொல்லிட்டு வந்து நம்ம சேனலை வந்து நம்மளை பற்றி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லிட்டு சொன்னது உங்களுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் சோனா எஃப்எம்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா தனியாக நான் வந்து பண்ணிட்டு வேற இருக்கேன். ஸோ எப்படி நம்மளை கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காக கண்டுபிடிச்சி நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். நிறைய பேர் தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ப்ரோ. நிறைய பேரை வந்து இது பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா பிரதர். இன்னும் நிறைய சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸை மீட் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை நம்ம அப்படியே வந்து கேதர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர். நன்றி பிரதர். ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். அதை தாண்டி நம்ம ராம்கி பிரதர் யாரில் இவ்வளோ நாட்கள் நம்ம கூட அவ்வளோ அவரோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டார். அவரோட ஜேர்னிலேருந்து நான் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடணும், என்ன மாதிரி வீடியோஸ்லாம் போடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் ஓரியன்டாக என்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அவரோட அனுபவத்துலேருந்து நானுமே வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லான விஷயங்களை ஷேர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு செல்ல பிராணிகள் அதாவது பெட்ஸ் வளர்த்துறது எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்வியாக வந்து கேட்டிருந்தேன். ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட மாசிநாயக்கின் பட்டியிலேருந்து சதீசன் கால் பண்ணி அவருக்கு பெட்ஸ்லாம் எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத அதுவுமே அவ்வளோ சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இங்கிருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால் நான் உங்ககிட்ட டாடா சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறையா ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேறு ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் வீட்டுக்கெல்லாம் போயிட்டுருக்கீங்க அப்படின்னா பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாம். பாய்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்
1: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
2: சோனா எஃப்எம் வானொலியின் கதை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்காக ஆதவனின் இன்டர்வியூ என்ற சிறுகதையோடு நான் வந்திருக்கிறேன். சாமிநாதன் கடை தெருவில் நடந்துகிட்டு இருக்கிறான். அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு அப்பாவோட நடந்து போறதே ஒரு பெருமிதமா இருக்கு. அப்பாவோட கையை பிடிச்சிக்கிட்டா ஏதோ ஒரு தைரியம், உலகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அப்பாவோட பழக்க வழக்கங்கள், அவர் பழகினவங்களுடைய வட்டம், அதெல்லாம் இவனுக்கு ஆதரவாக இருந்து இவனை முன்னேற்றி விடுற ஒரு நிலை, இதெல்லாம் அவன் மனசுக்குள்ள அப்படியே ஓடுது. ஐஸ்கிரீம் வேணுமாடா அப்படின்னு கேட்குறாரு அப்பா. வேணாம்ப்பா, நான் என்ன சின்ன பையனா, ஐஸ்கிரீம் வேணுமான்னு கேட்குறீங்க அப்படிங்கிறான். அவர் சிரிக்கிறாரு. கிணு கிணு கிணுன்னு மணி அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம். அப்பா சிரிக்கிறாரா அப்படின்னு பார்க்குறான். இல்லை, சத்தம் அதிகமாக கேட்கவும் டக்குன்னு எழுந்து உட்காந்துட்டான். அடித்தது அலாரம் மணி. அவன் கடைவீதியில் நடந்ததெல்லாம் கனவு. அப்பா அவன் கூட இப்போ இல்லை, அவர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே இறந்துட்டார். அப்பப்போ கனவுல வருவார், அவனோட பேசுவார். இப்போ வளர்ந்த நிலைமையில் அவர் கூட இருக்கிற மாதிரி தான் கனவுலாம் வரும். ஆனால் அவன் சின்ன பையனாக இருக்கும்போது அவர் இறந்துட்டார். இந்த அலாரம் வந்து அவனது கிடையாது, அவனோட அக்காவது, அவ கமலி. அலாரம் வாங்குற அளவுக்குலாம் இவன்கிட்ட காசு கிடையாது, ஆனால் கமலியால் வாங்க முடியும். அவள் வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகிறான்னு சொல்கிறத விட இந்த குடும்பத்தில் சம்பாதிக்கிற பொண்ணு அவள் ஒருத்தி தான். அவங்க அப்பாவுக்கு அப்புறம் அவள் தான் சம்பாதிக்கிற ஆள். சாமிநாதனை பொறுத்த வரைக்கும் அப்பா இல்லாத வாழ்க்கைங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை. நான் ஒன்று ஒன்றுக்கும் அக்கா கிட்ட கை நீட்டுற மாதிரி இருக்குது. அக்கா அப்படி ரொம்ப பாசமானவன்னு சொல்ல முடியாது. ஏதாவது சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பாள். நான் இல்லைனா நீ என்னடா ஆவ, நான் இல்லைனா நீங்கள்லாம் எப்படி சாப்பிடுவீங்க, அந்த மாதிரியெல்லாம் சொல்லும்போது அப்பா இருந்திருந்தா இப்படி கேட்பாரா, செலவு பண்ணிட்டு இப்படி கணக்கு கேட்பாரா அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். இல்லாத அப்பாவை வரவழைக்கவா முடியும், ஆனால் இந்த கஷ்டத்தை பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆம்பளும் ஒரு வேலைக்கு போயிட்டா நாம் யார்ட்டையும் கையேந்த தேவையில்லை.

என் பேர் ராஜமாணிக்கம், ஊர் வளர் சோரமங்கலம், சேலம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன்.

0: குட்டீஸ், எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த்த பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதுல எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர், பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: அம்மா வந்து முன்னெல்லாம் விரட்டிக்கிட்டே இருப்பாங்க அக்காவை. இப்பெல்லாம் ஒன்றும் சொல்றது இல்லை. ஏன்னா முன்ன அப்பா இருந்தாரு, அவர் சம்பாதிச்சாரு, அதனால அவங்களால கண்டிக்க முடிஞ்சுது ரெண்டு பேர்த்தையுமே. இப்ப இவனை மட்டும்தான் கண்டிப்பாங்க, அக்காவை கண்டிக்க மாட்டாங்க. ஏன்னா அவள் சம்பாதிக்கிறவ, அவளால் தான் இந்த குடும்பம் ஓடுது. அதனால அவள் எந்நேரத்துக்கு எழுந்தாலும் சொல்ல முடியாது, வேலை வீட்டில் எதுவும் செய்யலைனாலும் ஒன்றும் கேட்க முடியாது. இன்னைக்கு சாமிநாதனுக்கு ஒரு இன்டர்வியூ, அதுக்காக அவன் ரெடி ஆகணும். அதுக்கு தான் அந்த அலாரத்தை வச்சு படுத்தான். அலாரத்தை கொண்டு போய் அவங்க அக்காவுக்கு பக்கத்தில் வச்சுட்டான். அவள் இன்னும் தூங்கிட்டு இருக்கிறா. அவளை எழுப்பக்கூடாது, எழுப்புனா திட்டு விடும். ஆனால் மணி ஏண்டா எடுத்துட்டு போனேன் அலாரத்தை அப்படின்னு ஒரு சத்தம் போடுவான். அதனால அவளுக்கு தெரியாம அப்படியே வச்சுட்டு வந்துட்டான். அம்மா கூப்பிட்டு, என்னடா ரெடி ஆகிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமாம், நான் கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பி தானே ஆகணும். அம்மாவுக்கு ஒரு சந்தோஷம் தான், போகிறான், வேலை கிடைச்சிட்டா பரவாயில்ல. என்ன இருந்தாலும் பொட்டப்புள்ள நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாலா அப்பவும் இந்த குடும்பத்தை அவளால் தாங்க முடியுமான்னு சொல்ல முடியாது. பையன் வேலைக்கு போயிட்டானா கட்டாயம் அம்மாவுக்கு ஒரு ஒத்தாசையாக இருக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை. ஏன்னா அமளியோட நடவடிக்கை அப்படிதான் இருக்கு. ஒரு திமிரா பேசுறது, நான் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண போறீங்க, தெருவில் தான் நிக்கணும் அப்படின் மாதிரி சொல்றதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப நாளைக்கு இது நீடிக்க கூடாது. பையன் வேலைக்கு போயிடணும், அவன் சம்பாதிச்சிடணும், அவன் நிலையில நாம இருந்துக்கணும் ஒரு உரிமையோட அப்படிங்கிற மாதிரி எண்ணமெல்லாம் அவங்களுக்கு அப்பப்ப வரும். ஆனா காட்டிக்க முடியாது, பொண்ணுகிட்ட சொல்லவும் முடியாது. சொல்ற ஒரு நாள் பாரு, என் மகன் வேலைக்கு போவான், என்ன பாத்துக்குவான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் காய் நறுக்கி கொடுறான் அப்படின்னு கேட்டாங்க. எப்பவும் அவன் தான் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு கொடுப்பான். அவங்க அக்கா ஒரு வேலை செய்யறது கிடையாது, அவ ஒரு கம்பெனியில டைப்பிஸ்ட்டு, சம்பாதிக்கிற ஆளுங்கிறதுனாலே என்னவோ அவளுக்கு வேலை சொல்றதும் இல்லை, சொன்னாலும் அவள் செய்யற ஆளும் இல்லை. ஏன்னா லேட்டாக தான் எந்திரிப்பா, எந்திரிச்ச உடனே வேக வேகமாக கிளம்பி போய்கிட்டே இருப்பான். அதனால இவங்க சமையல் வேலையை இவங்க தான் பார்த்துக்குவாங்க. சரி, அம்மா அந்த அவசரத்துலேயும் அவன் காய்கறியெல்லாம் நறுக்கி கொடுத்தான். அக்கா அப்போ தான் எந்திரிச்சு வந்தா, என்னடா மணி அடிச்ச மாதிரி இருந்தது, சேட்டை பண்ணது அப்படின்னு கேட்டாங்க அவங்க அக்கா. நான் ஒண்ணும் பண்ணலையே அப்படின்னா, இரு இரு உனக்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டே போனான். அதாவது அந்த சின்ன ஓசையில தூக்கம் கொஞ்சம் கலைஞ்சிருச்சான் அந்த கோபம். அவனுக்கு ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியிருந்தது ஒரு அரசாங்க அதிகாரிகிட்ட, அது வாங்கணும். இவனோட அப்பாவோட நண்பர் ஒருத்தர், அவரும் அரசாங்க அதிகாரி தான், அவர்கிட்ட சொல்லி வச்சிருந்தான் எனக்கு கொஞ்சம் அது கொடுங்க அப்படின்னு.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பசுமை பாதுகாப்பே உலகின் அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
3: ஆமா பி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
5: கதை நேரம்
6: கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
7: சரி, அப்படியே போகும்போது இந்த வழியா வாடா, நான் போட்டு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, இவன் குளிச்சு ரெடி ஆயிட்டு நேரம் அங்க ஓடணும். கிளம்பும்போது அக்கா கேட்டான், என்னடா இன்டர்வியூ நல்லா பண்ணிடுவியா அப்படின்னா. ஆ, முயற்சி பண்ணுறேன் அப்படின்னா. காசு எதுவும் வேணுமா அப்படின்னு கேட்டான். இல்லை இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டான். அவகிட்ட காசு வாங்குறதுல அவனுக்கு ஒரு கௌரவ குறைச்சல். ஏன்னா அவள் வார்த்தைகள் அப்படி பேசும்போது இனிமேல் காசே வாங்கக்கூடாது அப்படி தான் இருக்கும். அவருடைய அந்த அப்பாவோட நண்பர் அவர் பரசுராம் அவர் வீட்டுக்கு போனான். அவர் வாடா வாடா, நேரமே கிளம்பி வந்துட்டே, வெரி குட் வெரி குட் அப்படின்னாரு. ரொம்ப நின்னான். அவங்க பொண்ணும் அவங்க அம்மாவும் இருந்தாங்க வீட்டில். எப்பா அந்த சர்டிஃபிகேட் எடுத்துட்டு வா அப்படின்னாரு. அந்த பொண்ணு தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா. இவனுக்கு அந்த பொண்ணை பார்க்குற அளவுக்கு கூட மனசில் தெம்பு கிடையாது. வாழ்க்கையில் ஏதாவது ஜெயிக்கணும், ஒரு வேலைக்கு போகணும், அந்த சின்ன சின்ன ஆசைகள்லாம் தோணும். ஆனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு மனசில் வலிமை கிடையாது. அவர் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தாரு, வாங்கிக்கிட்டான். சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. சாப்பிட்டுங்க மாமா அப்படின்னு சொன்னான். சரி, சாப்பிடாம இருந்தா இங்க சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னாரு. இல்லை இல்லை, சாப்பிட்டு தான் வந்தேன். சரி, எப்படி போக போற அப்படின்னாரு. நான் பஸ்ல தான் போக போறேன். பரவாயில்ல, நீ இன்டர்வியூக்கு போற, முன்ன பின்ன பஸ் ஆயிடும், நான் ஆபீஸ் கார்ல தான் போறேன், என்னோட வந்துடுறியா அப்படின்னு கேட்டாரு. அவனுக்கு சந்தோஷம் தான். சரி, ஏறி உட்காந்துட்டான். அவர் கொண்டு போய் ஆபீஸ் முன்னாடி நிறுத்தி பைடா நல்லா பண்ணிட்டு வா அப்படின்ட்டு போயிட்டாரு. அது ஒரு பெரிய கட்டடம், நவீன கட்டடம், கண்ணாடி எல்லாம் பதிச்சிருந்தாங்க. கீழே இருந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமா இருந்தது. அவனோட அக்கா கமலியோட ஆபீஸ் வந்து ரொம்ப பழைய கட்டடம். அவனுக்கு இதுல வேலை வாங்கிடணும் அப்படின்னு எண்ணம். ஏன்னா கமலியோட ஆபீஸை விட இது ரொம்ப நீட்டா இருக்கு, பெருசா இருக்கு, இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுதான் சரி அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம். ஆனா வேலை கிடைக்கணுமே. உள்ள போனான். அங்க ஏற்கனவே ஒரு 5-6 பேர் உட்கார்ந்துருந்தாங்க. அதில் யாரையுமே அடையாளம் தெரியல. அப்புறம் இவனை யாரும் பெருசாக கண்டுக்கல. ஏன்னா இவனுடைய தோற்றம் தோரணை அதெல்லாம் பார்க்கும்போது இவனால் என்ன பண்ணிட முடியும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இவன் நம்மளுக்கு போட்டியாளனா இருக்கவே முடியாது, இவனை பார்த்த உடனே துரத்திடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு தோணி இருக்கலாம். அதனால் இவன்கிட்ட யாரும் பேசலை. ஒரே ஒருத்தன் மட்டும் பார்த்து ஹாய் அப்படின்னா, இவனும் பதிலுக்கு ஹாய் அப்படின்னா. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் இந்த இதெல்லாம் பதிவு பண்ண போகும்போது அங்கே அவனை பார்த்தது. அந்த க்யூவில் இவனுக்கு முன்னாடி அவன் நின்றுட்டு இருந்தான்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம்.
4: கதை நேரம்.
5: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரை சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
6: ஒரு வார்த்தை பேசினதுல பழக்கம். அப்புறம் எல்லாம் தயாரா வந்திருக்கியா அப்படின்னு கேட்டான். முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு இவன் சொன்னான். கண்ணாடி போட்ட பெரியவர் ஒருத்தர் பேர் கூப்பிட்டாரு, ஒவ்வொருத்தரா உள்ள வாங்க அப்படின்னு. உள்ள ஒரு அறை, அதில் போய் வரிசையாக உட்காந்து அவங்க அப்புறம் ஒருத்தரை கூப்பிடுவாங்க போல. இவனுக்கு முத பேராக இருந்துடக்கூடாது நம்மளத அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருந்தது. அதே மாதிரி அவனது சாமியார் முத பேர்லாம் கிடையாது, மூணாவதாவதோ நாலாவதாவோ தான் வந்தது. ஏன்னா அங்கே முத ஆளாக போய் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு தடுமாற்றம் இருக்கும், அவங்களே ஏதாவது கேள்வி கேட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஒரு மூணாவதாவோ நாலாவதாவோ இருந்தால் ஏதோ ஒரு தைரியமாக அட்டன் பண்ணலாங்கிறது அவனுக்கு எண்ணம். அதே மாதிரி அவனுடைய பெயர் அப்படி தான் வந்தது. உள்ளே போனால் உட்காந்துட்டு இருந்தான். எதிரில் 4 பேர் உட்காந்துருந்தாங்க இன்டர்வியூ பண்ணுறவங்க. முதல்ல கூப்பிட்டாங்க, போனான். ரெண்டாவது மூணாவதுன்னு போனான். இவனை அடுத்து கூப்பிட்டாங்க, உள்ளே போய் உட்காந்தான். இந்த வேலைக்கு நீ பொருத்தமாக இருப்பியா, உனக்கு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது சார் அப்படின்னா. மேலும் மேலும் சில கேள்விகளை கேட்டாங்க. ஆனால் அந்த கேள்வியெல்லாம் அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கிறதா அவனுக்கு தெரியல. ஏற்கனவே யாரையோ தேர்ந்தெடுத்துக்கிட்டு சும்மா பேருக்கு இந்த இன்டர்வியூ நடத்துகிறாங்களோன்னு கூட அவனுக்கு மனசில் தோணுச்சு. அதனால் அவனுக்குள்ளே ஒரு தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டான். எது நடந்தாலும் சரி, எதுக்கு பயந்துக்கணும் அப்படின்ட்டு. கேட்ட கேள்விக்கெல்லாம் பயந்துக்காம டான் டான் பதில் சொன்னான். அல்டிக்கல, அவங்கள பற்றிய ஒரு பயமும் இல்லை. 4 பேரும் 4 விதமாக கேட்டாங்க. ஒருத்தர் இந்த இடத்த இந்த கடைசீட்ல இருக்கிற ஒரு கேள்வி கேட்டார்னா அது முடியறதுக்குள்ளே அடுத்த கடைசீட்ல இருக்கிற ஒருத்தர் அந்தாண்ட ஒரு கேள்வியை கேட்டார். அப்புறம் நடுவில் இருக்கிறவர் கேட்டார். கொஞ்சம் தடுமாற வச்சாங்க. சரி, ஏதோ ஒன்று சமாளிப்போம் அப்படின்னு மாற்றி சொன்னான். இன்டர்வியூ முடிஞ்சது. எழுந்து வெளியே வந்துட்டான். மரங்கள்லாம் பார்த்தான், பிடிச்சான். வேலை கிடைச்சிட்டான். இனி நம்முடைய பகல் வேலை என்பது சந்தோஷமாக இருக்காது. நாம் நமக்காக வாழணும், இப்போ இனிமேல் மற்றவங்களுக்காக வாழணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு இருந்தது. ஏன்னா வந்தவங்க கொஞ்சம் பேர் தான், வேலையோட எண்ணிக்கை அதிகம், அதாவது அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய எண்ணிக்கை அதிகம். அதனால் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் அவனுக்கு மனசில். வீட்டுக்கு போகலான்னு நினச்சான். அம்மா இன்டர்வியூவில் பாஸ் பண்ணிடணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஏதோ சொல்லியிருக்கோம், அதுக்கு மேலே நம்ம கையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நேராக வீட்டுக்கு போகாமல் ஒரு சினிமா தியேட்டருக்குள்ளே போயிட்டான். டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போனான். இடைவேளை வரைக்கும் படம் பார்த்தான், ஒன்றும் மனசு ஈடுபடலை. வெளியில் வந்து ரோட்டில் நின்னான். ஒரு பையனும், ஒரு கூலிங் கிளாஸ் போட்ட பையன், பெரிய ஆள், ஒரு இளைஞனும் ஒரு பொண்ணும் கையை பிடிச்சிட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. பார்த்தா அந்த பொண்ணு இவனோட அக்கா கமலி. தொலைவில் நின்று பார்த்தான். ரோடை தாண்ட இருந்தவன் அப்படியே நின்றுட்டான்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: ஷக்கலக்க குட்டீஸ், ஷக்கலக்க குட்டீஸ்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் கதை நேரம். கதை நேரம்.
3: இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சியின் கதை சொல்லி சேலம் மாவட்டம் ஓமலூரைச் சேர்ந்த தமிழாசிரியர் பட்டிமன்ற பேச்சாளர் திரு கண்ணன் அவர்கள்.
4: சரி, எதிர்பக்கம் அவங்க போறது. சரி, இப்ப நம்ம ரோட்டை தாண்ட வேணாம், அவங்க போட்டோம் அப்படின்னு நின்றுட்டான். அவங்க தாண்டி போன பிறகு ரோட்டை தாண்டி அப்படியே போனோம். வீடு வரைக்கும் அதே ஞாபகம் தான், கமலியை பற்றி நினைவு தான். அவன் யாரோ நல்ல

கெட்டவனா அப்படின்னு. ஆனா இதெல்லாம் கேட்கிற இடத்துல அவன் இல்ல, கேட்டாலும் பதில் சொல்ல போறதில்ல. என் பிரச்சனையில நீ இருக்கடா வர, என் இஷ்டம், என் வாழ்க்கை அப்படின்பா. கேட்டு அவமானப்படுறத விட கேட்காம இருந்துக்கிறது நல்லது அப்படின்ட்டு அப்படியே போயிட்டான். அப்பா இருந்த வரைக்கும் அக்காவும் தம்பியும் ரொம்ப ஒற்றுமையா தான் இருந்தாங்க. சேர்ந்து விளையாடுவாங்க, சண்டை போட்டுக்குவாங்க. எந்த பொருள்னாலும் அவ இவனுக்கு கொடுப்பா, சாப்பிட்ற கொடுக்கறத பகிர்ந்துக்குவாங்க. அப்பா போன பிறகு அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்களுக்குன்னு ஆயிடுச்சு. ஒருத்தரோட விஷயத்துல இன்னொருத்தர் தலையிடுறதுல யாருக்கும் விருப்பம் இல்லை. ஒரு தம்பியா இவனால என்ன பண்ண முடியும், அவ வயசுல பெரியவ, அவ பாசம் காட்டுனா இவன் ஏத்துக்கலாம், பாசம் காட்டுன்னு சொல்லி கேட்க முடியாது, அதுக்கான உரிமையை எடுத்துக்க முடியாது. ஏன்னா அது அவளுக்கு விருப்பம் இல்லாத போது அதை கேட்டு வாங்குறதுங்கிறது அவமானம் இல்லையா. அப்பா இருந்திருந்தா வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே கற்பனை பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு நடந்து போயிட்டான். அம்மா என்னடா எப்படி இன்டர்வியூலாம் பண்ணனே அப்படின்னு கேட்டாங்க. நல்லதாம்மா பண்ணியிருக்கேன், வேலை கிடைச்சிருமா, கிடைக்க வாய்ப்பு இருக்குமா. நான் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ரெண்டு விதமா, அம்மாவுக்கு வேலைக்கு போயிட்டு இவனும் அவ்வளோ மாதிரி பேச்சு கேட்காதவனாயிட்டானா நம்ம என்ன பண்ணுறது, வேலைக்கு போகலன்னா கூட நம்ம கூடவே இருந்துட்டானா பரவாயில்லங்கிற ஒரு எண்ணம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வீட்லேயே இருந்துட்டா என்ன பண்ண முடியும், நம்மளை தாங்க வேணாமா வயசான காலத்தில், அவனுக்கு ஒரு வேலை வேணாமா, அதனால வேலைக்கு போயிட்டா பரவாயில்லங்கிறது இன்னொரு மனசு. இப்படி அம்மா மனசுல ரெண்டு விதமான எண்ணங்கள், இவனை இழக்கவும் முடியல பொருளாதாரத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அவரை போயிட்டு ரூம்ல படுத்துட்டான், யோசிச்சுக்கிட்டே இருந்தான். அப்பாவோ இருந்திருந்தா இந்த வாழ்க்கை எப்படி இருக்கும், அக்காவுக்கும் அவனுக்குமான உறவு எந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு அப்பா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பாரு, அவளே பார்க்க வேண்டிய தேவை இருந்திருக்காது. அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்குதாடான்னு அக்கா கேட்டிருப்பா, பிடிச்சிருக்குது கட்டிக்கோன்னு அவன் சொல்லியிருப்பான். சரி மாமாட்ட போய் பேசுடா அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி இத்தனையும் இப்போ இல்லை, அவர் யாருன்னு கூட தெரியல, எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய தேவை கூட அவளுக்கு இல்லை, அவருடைய வாழ்க்கை அவன் முடிவு பண்ணுறா, நாம் சும்மா வேடிக்கை பார்க்குற ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய அப்பாவை பற்றிய சிந்தனைகளிலேயே அப்படியே கரைஞ்சு போய் தூங்கி போயிட்டான். இப்படியாக இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது. இன்டர்வியூ என்ற இந்த சிறுகதையின் மூலம் ஆதவன் நமக்கு சொல்ல வரும் செய்தி என்ன என்று பார்த்தால், அப்பாக்கள் மிக சக்தி வாய்ந்தவர்கள். அப்பா குடும்பத்தை வழிநடத்துகிற ஒரு பாங்கு என்பது அது வேறு விதமாக இருக்கும். அம்மாவுக்கு அதில் அதிக பாதுகாப்பு. பிள்ளைகளை நம்பிய வாழ்க்கை என்பது அம்மாவுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடியதுன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்பாக்கள் வழிநடத்துகிற குடும்பமும் அப்பாக்கள் இல்லாத நிலையில நடக்கிற குடும்பத்துக்கும் உள்ள வேறுபாட்டை இந்த கதையின் மூலம் நமக்கு உணர்த்தியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

0: FM 107.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு கியூட் ரோஸ்

0: எப்பயுமே குழந்தைங்களுக்காக நான் ஒரு கதை சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு என்ன கதை சொல்ல போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரங்கின் குச்சி. இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குரங்கு, புலி, யானை, சிங்கம்னு நிறைய விலங்குகள் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு மதிய வேளையில குரங்குக்கு ஒரு குச்சி கிடைச்சிச்சு. குரங்கு என்ன நினைச்சுக்கிச்சுன்னா, இது ஒரு மந்திர குச்சி, இந்த குச்சியை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுச்சுன்னா, நேரா புலி கிட்ட போய், இங்க பாத்தியா என்கிட்ட மந்திர குச்சி இருக்கு, சோ அதனால நான் சொல்றதுதான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லி புலிய மிரட்டிட்டு இருந்துச்சு. புலி ஒரு ரெண்டு தடவை குரங்க மன்னிச்சு விட்டுருச்சு, சரி தெரியாம பண்ணுது அப்படின்னு. ஆனா மூணாவது தடவையும் தொடர்ந்து குரங்கு வந்து குச்சியை வச்சு புலிய அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து புலிக்கு சுத்தமா பிடிக்கல. சோ என்ன பண்ணுச்சுன்னா, குரங்கு துரத்திட்டு வந்து கீழே தள்ளிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு துரத்திட்டே வந்துச்சு. அந்த நேரத்துலதான் குரங்கு டக்குன்னு மரத்து மேல ஏறிடுச்சு. ஆனா புலிக்கோ மரம் ஏற தெரியாது இல்லையா, சோ அதனால குரங்க எதுவும் பண்ண முடியாம புலி அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு. அப்பதான் குரங்கு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிச்சு, குச்சி எந்த வகையிலயும் நமக்கு பயன் அளிக்காது, குச்சின்னு இல்ல எந்த ஒரு விஷயமுமே எந்த வகையிலயும் நமக்கு பயன் அளிக்காது, நம்மளோட புத்திசாலித்தனத்தை தவிர. இப்போ புத்திசாலித்தனமா நம்ம மரத்துல ஏறாம இருந்திருந்தா புலி வந்து நம்மளை தாக்கி இருக்கும், நம்ம புத்திசாலித்தனமா மரத்துல ஏறினதுனாலதான் இப்போ நம்மளால தப்பிக்க முடிஞ்சிருக்கு அப்படின்னு குரங்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிச்சு. சோ இந்த கதையோட அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி நம்ப இருக்க கூடாது, நம்மளோட புத்திசாலித்தனத்தை மட்டும்தான் நம்பணும், அதுதான் நமக்கு எப்பயுமே கை கொடுக்கும். ஓகேவா குட்டீஸ்? சரி ஓகே, இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஒரு கியூட் ரோஸ் வந்திருக்காங்க இல்லையா, அவங்க கூட பேசலாம். ஹலோ வணக்கம், உங்க பேரு?
1: என் பேர் வை, மை நேம் இஸ் வைஷ்ணி.
0: என் பேரா? மை நேம் இஸ் ஆ
1: மை நேம் இஸ்
0: அப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு தடவை சொல்லிரலாமா?
1: மை நேம் இஸ் வைஷ்ணி.
0: வைஷ்ணி என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஐ அம் ஸ்டடிங் 5th ஸ்டாண்டர்ட்.
0: 5th ஸ்டாண்டர்ட், ஓகே. சரி, உங்களுக்கு ஸ்கூல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்களா?
1: எஸ்.
0: யார் யாரெல்லாம் அது, அவங்க நேம் எல்லாம் சொல்லுங்க.
1: மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் தீதன்ஸ்ரீ, விதுலா, புஷ்மிதா அண்ட் யாஷிகா.
0: யாஷிகா, யாஷிகாவோட சேர்த்து நாலு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் நாலு ஃப்ரெண்ட்ஸும் ஸ்கூலில் என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணுவீங்க அண்டு எப்படியெல்லாம் ஜாலியாக இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க எல்லாருமே. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீயரணி. என் கூட பாட்டு கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம்.

0: பார்வை குறைபாடா? கவலை வேண்டாம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல்,
0: உலகத்தரம் வாய்ந்த ஸ்மார்ட் சர்ஃப் பிளாஸ்டிக் சிகிச்சை, 100% தொடுதல் இல்லாத பாதுகாப்பான சிகிச்சை,
1: வலி இல்லாமல், தையல் இல்லாமல், ஊசி இல்லாமல் கண்புரை அறுவை சிகிச்சை,
0: அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களின் ஆலோசனையில் முதல் பரிசோதனை முற்றிலும் இலவசம்.
1: மேக்ஸி விஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஐ ஹாஸ்பிடல், ஸ்ரீ வித்யா மந்திர் பள்ளி எதிரில், மெயனூர் மெயின் ரோட், சேலம்.
0: மேலும் தொடர்புக்கு 7030 3666 3333.

0: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம். பசுமை மலையில மணக்கிற ஒரு அழகான ஊர். இந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டும் அல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீர்ல மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்க இருக்கிற மக்கள், இயற்கையோட ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
2: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி, சக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இன்னைக்கு நம்ம கூட வைஷினி தான் ரொம்ப சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. அடுத்ததான் நம்ம வைஷினி கூட இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த நேரத்தில் நம்ம கூட எப்பயுமே ஒரு மருத்துவர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் ஜவஹர் சார் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட குழந்தைகளோட நலன் பற்றியும் இந்த வெயில் காலத்தில் என்னென்ன மாதிரியான வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த நலனை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், பொதுவாகவே குழந்தைங்க வந்து என்னதான் வெயில் அடித்தாலும் சரி, மழை வந்தாலும் சரி, நான் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி வெளியில் விளையாடுறதுக்கு கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி டைமில், அதாவது இந்த வெயில் காலத்தில், நம்ம குழந்தைங்களை என்னென்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் செஞ்சு வெயில் காலத்துலேருந்து பாதுகாக்கலாம் சார்?
3: ஈவன் குழந்தைங்க விளையாட போனாலும் நீங்கள் பக்கத்தில் இருந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட் பண்ணிட்டேங்க. தண்ணி ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுங்க, பல வகைகள் ஃப்ரீக்குவெண்ட்டாக கொடுங்க. இப்போ குழந்தைங்க வெளியே விளையாண்டுட்டு வராங்க அப்படின்னா, வந்த உடனே மோரோ இளநியோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக ஹைட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே மாதிரி டீஹைட்ரேஷனுக்கான சிம்டம்ஸ் அண்ட் சைன்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தைகள், முதியவர்கள், ப்ரெஷர், சுகர் இருக்கணும். ஸோ இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீஹைட்ரேஷன், தே ஆர் மோர் ப்ரோன் ஃபார் டீஹைட்ரேஷன். ஏன்னா ரெண்டு பேருக்குமே அந்த ஸ்கின், உங்களோட பாடியில் டெம்பரேச்சரை ரெகுலேட் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ஆர்கன் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின். ஸோ இவங்க யங் ஏஜில் இருக்கும்போது அவங்களுக்கு அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ அவங்க தான் மோர் ப்ரோன் ஃபார் டீஹைட்ரேஷன்.
2: கண்டிப்பாக கண்டிப்பாக சார், இந்த டீஹைட்ரேஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை ஏற்படாமல் நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும். இதுக்கான சிம்டம்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் கேர்ஃபுல்லாக கவனமாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். வெயில் காலத்தில் இந்த மாதிரி நம்ம சில வழிமுறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளோட உடல் நலம் சீராக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஸ்டெப்பாக கூட இருக்கும். ஸோ டாக்டர் சார் சொன்ன மாதிரியே குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீராகாரமான இளநீர், மோர், ஜூஸு, பழசாறு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. ரெண்டு பாட்டு கேட்டுட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வரக்கூடிய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வீக்கெண்டில் டாப் 10 ஷோவில் இடம்பெறும். ஸோ ஜாலியாக கேட்டு என்ஜாய் பண்ணுமா? உடனே ஃபோனை எடுங்க, நம்பரை டயல் பண்ணுங்க. நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787-7107.8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் மூலமாவோ உங்களோட விருப்பமான பாடலுக்கு நீங்க ஓட் பண்ணி சொல்லலாம். இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டு வந்துருங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏ பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: இயற்கை வளங்களின் பாதுகாப்பு மனித முன்னேற்றத்தின் அவசியமான அடித்தளம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: ஏய் அபி, என்ன பிடி பீரியட்ல பண்ண வேண்டியதெல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க?
3: என்னது பிடி பீரியடா?

0: சிவா, நான் உலக சாதனைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்.
1: நீயா? சாதனையா?
0: அட சிவா, வர 29 பரதநாட்டிய உலக சாதனை நிகழ்வு பஞ்சபூத ஸ்தலம் அப்படிங்கிற இந்த இவெண்ட் நடக்க போகுது. இங்க 30 இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துகிட்டு சாதனை பண்ணலாம்னு இருக்கேன்.
1: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
0: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
2: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிக் ஸ்கூல்ல நடக்கிற இந்த இவெண்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
3: சோனா
4: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
5: சூப்பரா நான் பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம வைஷினி கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி கூட. இப்போ நம்ம வைஷினி கூட பேசிடலாமா? வைஷினி, உங்களுக்கு வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, ஸோ நீங்க 4 ஃப்ரெண்ட்ஸும் லாஸ்ட் இயர் ஃப்ரெண்ட்ஷிப் டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்களா?
6: எஸ்.
5: எஸ், சரி, என்ன மாதிரி எல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க சொல்லுங்க.
6: நாங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட்லாம் வாங்கி தந்து நாங்கள் நிறைய கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்து செலிப்ரேட் பண்ணோம்.
5: கிஃப்ட் எல்லாம் வாங்கி தந்தீங்களா? சரி, என்ன கிஃப்ட் வாங்கி தந்தீங்க?
6: ரிங்ஸ்.
5: ரிங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களா? சரி, உங்களுக்கு என்னென்ன கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிச்சு?
6: அவங்க எனக்கு ரிங்ஸ் கொடுத்தாங்க.
5: ஓகே ஓகே, அப்ப 4 பேரும் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா?
6: எஸ். ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட தான் கேட்பாங்க. ஏன்னா நான் பெஞ்ச் லீடர். ஏதாச்சும் ஒர்க் செய்யணும்னா என்கிட்ட தான் எல்லாம் செய்வாங்க.
5: பெஞ்ச் லீடரா நீங்க? சூப்பர். இதெல்லாம் நீங்க முன்னாடி சொல்லியிருக்கணும். சரி, நீங்க வந்து பெஞ்ச் லீடர். இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏதாச்சும் ஹோம்ஒர்க் எல்லாம் கரெக்டா பண்ணல அப்படின்னா நீங்க ஹார்ஷா அவங்க கிட்ட எல்லாம் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. ஏன்?
6: ஏன்னா எங்க பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சாஃப்டா இருப்பாங்க, அதனால நானும் சாஃப்டா இருக்கேன்.
5: பாரப்பா, பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் சாஃப்டா இருந்தா நானும் சாஃப்டா இருப்பேன், இல்லனா நான் வந்து ரூடா தான் இருப்பேன் அப்படிங்கறத சொல்லாம சொல்லிட்டீங்க. சரி சொல்லுங்க கடைசியா.
6: நானும் ரூடா இருப்பேன்.
5: ஓகே ஓகே, நம்ம எப்படி பேசுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வைஷினி வந்து பேசுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, என்னென்ன சப்ஜெக்ட்ல எல்லாம் உங்ககிட்ட பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் இந்த ஹோம்ஒர்க் இதெல்லாம் கேட்பாங்க?
6: ஒன்லி இங்கிலீஷ்.
5: ஒன்லி இங்கிலீஷ்.
6: ஏன்? இங்கிலீஷ் லீடர்.
5: இங்கிலீஷ்க்கும் நீங்க தான் லீடரா? இன்னும் எத்தனை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி போஸ்டிங்க? அவ்வளோதானா? சரி ஓகே. சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட வந்து டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி எக்ஸாம் எல்லாம் பக்காவா முடிச்சு உங்ககிட்ட வந்து பேசும்போது உங்களுக்கு நல்லா ஹாப்பியா இருக்குமா?
6: எஸ்.
5: எப்படி ஃபீல் பண்ணுவீங்க நீங்க?
6: ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவேன்.
5: ரொம்ப ப்ரௌடா இருக்கும் கண்டிப்பா. நம்ம சொல்லி கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபுல் மார்க்லாம் எடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், அப்படியே நம்மள கையில பிடிக்க முடியாது, அவ்வளோ ஹாப்பினஸா இருக்கும் நமக்கு. அதே தான் நீங்க வந்து ப்ரௌடா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. சரி, லாஸ்டா ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுத்துருப்பீங்கல்ல, என்ன டவுட் வந்து கிளியர் பண்ணீங்க?
6: இந்த லெட்டர் ரைட்டிங் எனக்கு சொல்லித்தா அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோதான்.
5: அப்போ லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுத்துருக்கீங்க. சரி, அடுத்து எனக்கு ஒரு லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுங்க. இப்போ சூப்பரான பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியிலையும் வைஷினி கூடையும் பேசலாம். ஸ்டேட்யூண்டாக இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக குட்டீஸ். நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரிணி என் கூட. அண்ட் அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் ஏதாச்சும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னாலும், அண்ட் நம்ம ஷக்கலக குட்டீஸ் நிகழ்ச்சியில் உங்களோட குழந்தைங்களும் பேசணும் அப்படின்னாலும் நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு ஒரு மெசேஜ் போட்டு விடுங்க, அவங்க நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். நம்ம சோனா எஃப்எம்மோட நம்பர் 9787707 இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம், இல்லை மெசேஜ் மூலமாகவும் சொல்லலாம். குழந்தைங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே, இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: அப்படியா? எப்பயுமே நோட்டீஸ் போர்டுல கிரிக்கெட் வாலிபால் காம்படிஷன் பத்தி தான் போடுவாங்க, இப்ப குக்கிங் காம்படிஷன் பத்தி போட்டிருக்காங்க.
1: எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரம் பா, நம்ம போய் என்ன பண்ண போறோம்?
0: அது உனக்கு, எனக்கு இல்ல.
1: ஏய், ஆமா இல்ல, நீ கலந்துக்கலாம்.
0: சரி, எங்க எப்ப நடக்குது? பிரியா, PAS ஈவென்ட்ஸ் பெருமையுடன் வழங்கும் இந்த இன்டர் காலேஜ் குக்கிங் காம்படிஷன் 2026 May 27 புதன்கிழமை நம்ம சோனா காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா காக்காபாளையத்துல தான் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் பிரைஸ் 3000 ரூபாய், செகண்ட் பிரைஸ் 2000 ரூபாய், தேர்ட் பிரைஸ் 1000 ரூபாயாம். இந்த காம்படிஷன்ல ரெஜிஸ்டர் பண்றதுக்கு 7010535989 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கணுமா. அது மட்டும் இல்லாம இந்த ஈவெண்ட்டுக்கு சோனா FM தான் ரேடியோ பார்ட்னரா இருக்காங்க.
1: சூப்பர், சென்று வா ஸ்வேதா, வென்று வா.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: ஒரு புட்டு ரெசிபி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து நார்மலாக வெறுமனே அந்த வெள்ளை மாவு புட்டு கிடையாது, இது வந்து ஆரிய மாவு புட்டு. இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் ஆரிய புட்டு மாவு வந்து 1 கப்பு. நீங்கள் நினைக்கலாம் ஆரிய புட்டு மாவா அப்படின்னு. நிஜமாக தான் இப்போ புட்டு மாவு எப்படி வந்து கடைகளில் இன்பில்ட்டாக கிடைக்குது, அதே மாதிரி ஆரிய புட்டு மாவுமே கிடைக்குது. அதிலே நிறைய ஃப்ளேவர்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. ஸோ அதில் இந்த ஆரிய ஃப்ளேவரை வாங்கி நம்ம வந்து ஈஸியாக எப்பயும் போல் புட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிஷ்ஷுக்கு மேலும் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, தேங்காய் அரை மூடி நல்லா தூள் தூளாக துருவி எடுத்துக்கணும், நாட்டு சர்க்கரை தேவை.

அளவு ஏலக்காய் பொடி கொஞ்சோண்டு, அதாவது அதை சர்க்கரையில் போட்டு அரைச்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அதில் சேர்த்தினாலும் ஓகே தான். ஸோ இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. இப்போது இந்த புட்டு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் எப்பயும் போல் நம்ம இட்லி வேவிக்கிற மாதிரி துணியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி சூடாக விட்டுருணும். சூடானதுக்கப்புறம் இந்த புட்டு மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து அப்படியே அது மேலே பரபரன்னு கொட்டி விட்டு லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே வேக விட்டுறணும். இது வேக வேக தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பாதியிலேயே எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லப்பர் மாதிரி ஆறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நல்ல லோ ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வேக விட்டுருங்க. அது வெந்த வாட்டி அதை அப்படியே எடுத்து அதில் தேங்காய் நம்ம திருவி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடி லைட்டாக மேலே தூவி விட்டு ஒரு மிக்ஸ் அடித்து குழந்தைங்களுக்கு கொடுத்தோன்னு வைங்களேன், அவ்வளவு சூப்பரான ஹெல்த்தியான இந்த ஆரிய புட்டு வந்து ரெடி ஆகிடும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது என்ன சாப்பிட்றது ஏது அப்படின்னு தெரியாமல் அப்படியே அலமோதிட்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டைமில் இந்த ஒரு டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. ஸோ செஞ்சு கொடுத்துட்டு இது வந்து இந்த டிஷ்ஷோட பாரம்பரியத்தெல்லாம் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னு வைங்களேன், கண்டிப்பாக அவங்க நம்பிடுவாங்க. சார் நம்ம அம்மா வந்து கேரளாவில் இருக்கக்கூடிய டிஷ்ஷெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்குறாங்களோ பாருங்களேன், அவ்வளோ டேலண்ட் நம்ம மம்மிக்கு அப்படின்னு அவங்க வந்து நம்பிடுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்து குழந்தைங்களுக்கு சொல்லணும் இந்த பாரம்பரியமான உணவுகள் இருக்குது, இது எந்தெந்த ஊரை சேர்ந்தது அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான டிஷ்ஷஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக பார்த்து பார்த்து எடுத்து சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். இப்போ பாட்டு வந்துக்கிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துடுங்க. மறுபடியும் இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து இன்னைக்கு நிகழ்ச்சியில் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா FM 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ என் கூட.

0: 7.8 ஷக்கலக்க குட்டீஸ்.
1: சமுதாய வானொலி ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட வைஷினி தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம அவங்க கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே இந்த நேரத்துல நம்ம கூட ஸ்கூல் டீச்சர் ஒருத்தவங்க இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, மேலும் அவங்கள வந்து ஸ்ட்ராங்கா மாத்துறதுக்கு, அதாவது பிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி அவங்கள ஸ்டேபிளாக மாற்றுறதுக்கு, எஜுகேஷன் வைஸாக டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்குமான கம்யூனிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களோட விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் உங்களோட கருத்து என்ன மேம்?
2: ஆனால் பேரண்ட்டை பொறுத்தவரைக்கும் மேக்ஸிமம் அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, வீட்டு வேலை செய்வாங்க, அவங்களுக்குன்னு தனியாக கொஞ்சம் ரெக்ரியேட் பண்ணிக்குவாங்க. அப்படியெல்லாம் இருக்கும்போது பிள்ளைக்கு வந்து கேப் கிடைச்சிருது. அப்போ அவங்க தப்பு மேக்ஸிமம் அங்கே பண்ணக்கூடிய சான்சஸ் இருக்குது, அல்லது வேற ஏதாவது அவளுக்கு அட்டென்ஷன் மாறுறதுக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் தெரிய தெரிய அவங்க என்ன செஞ்சிடணும்னா, அவங்களால கைட் பண்ண முடியலனாலும் நான் என்ன செஞ்சிடணும், அவங்க நம்மக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த கேப்பு குறைஞ்சிச்சுனாவே மாணவர்களுடைய முன்னேற்றம் வந்து அதிகமாகிடும். அதனால் அப்போ அன்னன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிடணும், அப்டேட் பண்ணிடணும். ஸ்டூடெண்ட்டுடைய ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ்மெண்ட் லெவலில் நம்ம என்ன செஞ்சிடணும், அப்டேட் பண்ணிடணும். அதுதான் பேரண்ட்டும் சரி டீச்சர்ஸும் சரி.
1: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு கம்யூனிகேஷன் வந்து ரெண்டு பேருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தினசரி குழந்தைங்க வந்து என்ன பண்ணுறாங்க, என்ன புது விஷயம் கற்றுக்கிட்டாங்க, மேலும் அவங்க வந்து எதில் ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட க்ரோத் வந்து ரெண்டு பக்கமும், அதாவது ஸ்கூல்லையும் ஆகட்டும் வீட்லேயும் ஆகட்டும், சைமன்டேனியஸாக இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம ஜெயா மேம் இன்னைக்கு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக வைஷினி வந்துட்டாங்க. வைஷினி கூட பேசிடலாமா? வைஷினி, எனக்கு லெட்டர் ரைட்டிங் சொல்லி தரீங்களா? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பெஞ்ச் லீடராக இருந்து லெட்டர் ரைட்டிங்லாம் சொல்லி தந்தேன்னு சொன்னீங்களே, எனக்கு ஒரே ஒரு லெட்டர் ரைட்டிங் சொல்லி கொடுங்க.
3: How are you? There is a festival in my village next week. I am very happy to invite you. Please plan to be here on Monday the 30th. I am eager to meet you. Convey my regards to the parents. Your loving friends, M. Vaishni.
1: Wow, so cute. கேட்ட உடனே அவ்வளோ அழகாக சொன்னீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
3: பாய்.
1: ஓகே பாய். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கேருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் ஸ்ரீஹரணி என் கூட. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: ஹாய், வணக்கம். என் பேர் ஆர்கே தரன். இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் உறவு ஆல்பம்ல இருந்து நடப்போமா. இந்த சாங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹேவ் எ நைஸ் டே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பரா இருக்கேங்க, நீங்களுமே சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தோட மிக கடுமையான குளிர்நிலைகளை கொண்ட ஒரு மலை தான் தென்னாலி மலை. இந்த

இருக்குங்க. நம்ம ஏற்காடோட கம்பேர் பண்ணும்போது ஏற்காட்டில் இருக்கிறது சாதாரணமான குளிராக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த இடம் ரொம்ப பனி பெய்யக்கூடிய இடமா இருக்குங்க. அதே சமயத்தில் பலத்த காற்று, திடீர்னு பனி புயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலை தனக்கான சொந்த அடையாளமான லோக்கல் வெதரை உருவாக்கக்கூடிய அளவுக்கு பெருசாக இருக்கு. 1990 ஜப்பானிய ஆல்பைன் கிளப் டெனாலியோட ஒரு வானிலை ஆய்வு நிலையத்தை அமைச்சது. அதுக்கப்புறம் அலாஸ்கா ஃபேர்பேங்க்ஸ் பல்கலைக்கழகத்திலிருந்து அது கொடுக்கப்பட்டது. 19,000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலையம் உலகத்தோட மிக உயரமான வெதர் ஸ்டேஷனில் ஒன்றா இருக்கு, அதாவது வானிலை மையம். இந்த வானிலை நிலையம் பதிவு செஞ்ச டெம்பரேச்சர் என்ன தெரியுமா? -75.5°F, அதாவது -59.7°C. அது மட்டும் இல்லாம காற்றோட குளிர் தாக்கம் -83° வரைக்கும் உணரப்பட்டிருக்கு. இது வட அமெரிக்காவோட மிக கடுமையான விண்ட்சில் ரெக்கார்ட், அதாவது காத்தோட குளிர்ச்சியான ஒரு பதிவா இருக்குங்க. ஜூலை மாசத்துல கூட -30° வரைக்கும் டெம்பரேச்சர் குறைஞ்சிருக்கும். அதனால டெனாலில மலையேற்றம் அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லைங்க. 1932 நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்ன தெரியுமா? 1913 வைக்கப்பட்டிருந்த பழைய வெப்பமானி ஒன்று மறுபடியும் கண்டுபிடிக்கப்பட்டது. அது பதிவு செய்த வெப்பநிலை -100°F, அதாவது -73°C. பா, எவ்வளோ மைனஸ்ல இருக்கு. இந்த இடத்தெல்லாம் போனோம் அப்படின்னா நம்ம உறைஞ்சிருவோங்க, அந்த அளவுக்கு குளிர் இருக்கும். டெனாலிக்கு சுத்தியுமே பல துணை சிகரங்களுமே இருக்கு. வடக்கு உச்சி, கிழக்கு முகடு, பிரவுன் கோபுரம், அது மட்டும் இல்லாம அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மலைகள்னு எடுத்துக்கிட்டா ஹண்டிங்டன் மலை, டிக்கி மலை, சில்வர் த்ரோன் மலை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு மாசிவ் மவுண்டன் சிஸ்டத்தை உருவாக்குதுங்க. இந்த மலைக்கு பேரால பல உயிரினங்கள் பெயர் வைக்கப்பட்டிருக்கு. பட்டாம்பூச்சிகள், பூச்சிகள், தாவரங்கள். டெனாலி அப்படின்ற பேரு அறிவியல் உலகத்துல வாழ்ந்துட்டு தாங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம மோலி ஆஃப் டெனாலி அப்படின்ற அனிமேஷன் சீரியஸ் கூட இந்த மலைய உலகம் முழுசும் பிரபலப்படுத்தினது. இந்த மலையோட கதை நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இயற்கை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அதே நேரத்துல அறிவியல் அதை புரிஞ்சிக்க முயற்சிக்குது அப்படின்றது தாங்க. இயற்கையை வெல்ல முடியாது, ஆனா அதை புரிஞ்சிக்க முடியும். நேர்களே, ரொம்ப சுவாரஸ்யமான இடமா இருக்கு இந்த டெனாலி. வாழ்க்கையில ஒரு முறை இந்த இடத்த பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிடாதீங்க. சொர்க்கத்தோட வாசல் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலையேறி உச்சியில நின்னவர் சொல்லியிருக்காரு. இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

பாலிடெக்னிக் கல்லூரி சேலத்தில் 70 ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் என்றும் முதலிடம். முதலாம் ஆண்டு மற்றும் நேரடி 2ஆம் ஆண்டு சிவில், மெக்கானிக்கல், இசிஇ, IEEE, ப்ரொடக்ஷன், டெக்ஸ்டைல், ஆர்கிடெக்சர், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், IoT மற்றும் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. விவரங்களுக்கு 9003596968 ஜங்ஷன் மெயின் ரோட், சேலம்.

0: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போர்டினா கமிட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, பசித்த மானிடம் அப்படின்ற ஒரு புத்தகம் தாங்க. இந்த புத்தகத்தை எழுதினவர் கரிச்சான் குஞ்சு. இந்த பசித்த மானிடம், இந்த டைட்டிலே பார்த்தீங்க அப்படின்னா பசி பற்றி நமக்கு வந்து சொல்ல வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். பசி அப்படின்னா நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது உணவு பசி. ஆனால் இந்த புத்தகம் பேசியிருக்கிற விஷயங்கள் பலவிதமான பசிகள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது இப்போ நமக்கு வந்து உடல் பசிக்குது அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். ஆனால் இந்த பசி மட்டும்தான் இருக்கா அப்படின்னா இல்லைங்க. எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான பசி இந்த பசி கூடவே இருக்கும். ஒன்று, அதிகார பசி. அதாவது நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து போகணும், அது சார்ந்த பசி. ஒரு நல்ல வேலைக்கு போகணும், அதிகாரத்தை அடையணும் அப்படின்னு. அதே மாதிரி இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் எதுக்கு, இதெல்லாம் தாண்டி ஒரு அமைதி வந்து இருக்குது, அந்த அமைதியை தேடி நம்ம வந்து போகலாம் அப்படின்னா அது கூட ஒரு பசி அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே பலவிதமான பசிகள் இருக்கு இல்லைங்களா. அந்த பசியை பற்றி பேசக்கூடிய ஒரு புத்தகம் தான் பசித்த மானிடம். இந்த ஒரு நாவலில் இரண்டு முக்கியமான கதாபாத்திரங்கள் வராங்க. ஒரு கதாபாத்திரம் அதிகாரம் அப்படின்ற பசியை நோக்கி போகக்கூடிய ஒரு கதாபாத்திரம், இன்னொரு கதாபாத்திரம் இதெல்லாம் எதுக்கு, இதை தாண்டி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைதி பசி தேவைப்படுற ஒரு மனிதர். இப்படி ரெண்டு பேரை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கதை தான். இந்த ரெண்டு பசி பற்றி மட்டும்தான் இந்த ஒரு புத்தகம் பேசுதா அப்படின்னா இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்கும் எந்த மாதிரியான பசி வந்து இருக்குது அப்படின்றத இந்த புத்தகம் வந்து பேசுதுங்க. அதுவும் குறிப்பாக ஒரு அமைதியை தேடி போகிறவங்க, வாழ்க்கையே வந்து ஒரு சும்மா, நாம தான் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்ற ஒரு மனநிலையில் இருக்கிறவங்க, அந்த மனநிலைக்கு கிட்ட இருக்கிறவங்க இந்த புத்தகத்தை படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கரிச்சான் குஞ்சு அவர்களுடைய பசித்த மானிடம் கட்டாயமாக வாங்கி படிங்க இந்த ஒரு புத்தகத்தை. நன்றி.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நான் ஏற்காடுக்கு போயிருந்தப்போ கடைசியா நடூர் கிராமத்துக்கு போயிருந்தேங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடாச்சலம் அப்படின்ற ஒரு அண்ணாவை சந்திச்சிருந்தேன். அவர் தாங்க அந்த நடூர் கிராமத்தோட தலைவர். அவர்கிட்ட அங்கே மக்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவரோட குரல்லையே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: எங்களுக்கு சரியான வசதி வைப்பே தண்ணி வசதி. இந்த தண்ணி வசதியை கொஞ்சம் ரொம்ப பட்டாக்குறை. இந்த டவர், மெயின் டவர் இது இருக்கணும். அந்த வேலை வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். படித்து பசங்களும் வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்களுக்கு தான் மெயின். இப்போ அன்றைக்கி சொல்லுவாங்க, மலைவாசியை பொறுத்தவரையிலும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னுவாங்க. இப்போ நாங்கள் போய் கேட்டால் 3 லட்சம் கொடு இல்லை 5 லட்சம் கொடு அப்படிங்கிறாங்க. அப்போ கொடுத்தா தான் நாங்கள் வேலை கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி 3 லட்சம் 2 லட்சம் கட்டுறதுக்கு எங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. அமைச்சு கொடுக்கல. கவர்மெண்ட்டு அப்படி தான் கேட்குது. கவர்மெண்ட்டில் வந்து இந்த மாதிரி சட்டத்தை போடுறாங்க. ஆனால் சட்டத்தை போட்டாலும் நம்ம போய் அந்த வேலை வாய்ப்பு படித்து முடிச்சுட்டு போய் வேலை வாய்ப்பு கேட்டால்
5: சரியான வழியில்
4: கிடைக்கிறதில்ல. அது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நாங்கள் ஏதோ அப்படி என்ன பண்ணுறோம், இந்த கூலி வேலை தான், அன்றோடு கூலி வேலை. இப்போ ஒரு எஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய ஒரு கோடீஸ்வரம் கூட அப்படின்னு ஒரு எஸ்டேட் வாங்கிறாங்க, அவங்ககிட்ட போகிறோம். ஒரு 300 ரூபா, ஒரு 400 ரூபா அப்படி கொடுக்குறாங்க. அது அப்படி உழைச்சிட்டு காலையில் 7:30 மணிக்கு போனோம்னா சாயந்தரம் 4:30 மணி டைம். அது வரல நாங்கள் ஏதாவது சம்பாரித்து ஏதோ சாப்பிட்டு ஏதோ எங்கள் பிள்ளை குட்டிங்களை அப்படி ஏதோ வயிறு கழுவிட்டு அப்படி போயிட்டு கிடக்குறோம். அப்படி
5: வனவிலங்கு பிரச்சனை.
4: வனவிலங்க வந்து இந்த இது காட்டு எறும்பு தாங்கண்ண. காட்டு எறும்பு தான் பெரிய தலைவலிக்கணும். அதில் வந்து 10 பேர் எங்கள் ஊரில் வந்து 10 பேர் செத்து போயிட்டாங்க. 10 பேர் அதை மட்டும் கொஞ்சம் அந்த விலங்கு கொஞ்சம் தடங்கள் பண்ணும். ஆனால் யானை இல்லை, சிங்கம் கிடையாது, புலி கிடையாது, மற்ற விலங்கு எதுவுமே கிடையாது. அந்த காட்டு எறமை தான். காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க, நீங்கள் காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க, நாங்கள் வந்து காட்டு எறமைன்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த விலங்கு மட்டும்தான் எங்களுக்கு கொஞ்சம் தடங்களை எங்களுக்கு வேணும். இப்போ நாங்கள் நைட்லேயும் பகல்லையும் போகிறோம். இங்கே வந்து பஸ்ஸு வந்து 6 மணி சரி, 6 மணிக்கு மேலே பஸ் இல்லை. நான் ஏதோ ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா 2 வீலரை எடுத்துகிட்டு போகிறாங்க. போகும்போது அவங்க குறுக்க வந்துடுது. போனோன்னு அடித்து அதில் வந்து மக்கள் ஏதோ நான் எடுத்து 10 பேர் சேர்த்து போயிட்டாங்க எங்கள் ஊர்லேயே.
3: ரொம்ப பொறுமையாக இவ்வளோ விஷயங்களும் நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. ரொம்ப நன்றி அண்ணா, இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக. நேர்களே, ஒவ்வொரு கிராமத்துலேயுமே வாழ்க்கை முறை மாறுபாடு கண்டிப்பாக இருக்குங்க. இந்த கிராமத்தில் நான் இவங்க கிட்ட பேசின வரைக்கும் இந்த மொபைல் டவர் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு இல்லை. ஸோ அதனால் அவங்க அந்த கிராமத்தை விட்டு வெளியே வந்து தான் யாருக்காவது ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னா பேசுகிறாங்க. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். நேர்களே, கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: 70 years of legacy, eco-friendly campus, experiential learning, leadership development, learning beyond books, caring faculty, na ellame irukra ore school, Sonavalli Appa Public School.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஏய் பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அத சாப்பிடாத இத சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும்போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8.

0: பூமியின் பாதுகாப்பு, மனித குலத்தின் பாதுகாப்பு.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மன்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
5: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருந்தாங்க. நம்ம இருக்காட்டுல செம்மணத்தம் கிராமத்துல சின்னத்தாயக்கா வச்சிட்டு வராங்க. அவங்க நாட்டுப்புற பாடல், கும்மி பாடல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடலுமே சூப்பரா பாடினாங்க. அப்படி அவங்க பாடும்போது நான் உட்கார்ந்து கேட்டு ரசிச்சுங்க. நீங்களும் கேட்கணும் இல்லையா? இது உங்களுக்காக அந்த பாடல்.

எப்படிங்க இருக்கு? ரொம்ப அருமையா பாடுறாங்கல்ல. இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில கேட்கலாம் நேர்களே. இந்த பாடல் பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம்இன் 9787770108 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட வாட்ஸ்அப்க்கு அனுப்பலாம். அப்படி இல்லைன்னா கால் பண்ணியுமே சொல்லலாம். நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை இந்த பாடலை பாடினவங்க கிட்ட நாங்கள் சொல்லும்போது அவங்க இன்னும் உற்சாகத்தோடு அந்த பாடலை பாடுவாங்க இல்லையா? தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களை நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன் நான் உங்கள் தருண். உங்களுக்கான பாடலுமே வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு சாதாரண செடி, அது ஒரு மூலிகை செடி. எப்படி பல நாடுகளில் கலாச்சாரம், மதம், இலக்கியம் மற்றும் நம்பிக்கைகளோடு இணைஞ்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த செடியோட பேர் ரூடா அப்படின்றது தாங்க. முதல்ல யூத கலாச்சாரத்தில் இதோட முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கலாம். செப்பாட்டிக் யூதர்கள் பல நூற்றாண்டுகளாக ரூடாவை பாதுகாப்போட சின்னமாக நினச்சாங்க. அவங்களோட நம்பிக்கையாவது என்ன தெரியுமா? இந்த செடி கந்திருஷ்டியிலிருந்து காப்பாற்றும் அப்படின்றது தான். அதனால புதுசாக பிறந்த குழந்தைகள், தாய்மார்கள், சிறுவர்கள் இவங்களோட பக்கத்திலேயே ரூடாவை வச்சாங்க. அதுக்கப்புறம் சர்க்கரையோடு கலந்து கண் அசௌகரியத்தை தணிக்க பயன்படுத்தினாங்க. இதோட வாசனையை உள்ளிழுக்கிறது அதிர்ச்சி மற்றும் பயத்தை குறைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டதுங்க. யோம் கிப்பூர் அப்படின்ற யூத நோன்பு நாளில் ஜப ஆலயங்களில் வழிபாட்டாளர்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் ரூடா பயன்படுத்தப்பட்டது. அதனால இது ஒரு ஆன்மீக மூலிகையாகவும் கருதப்பட்டது. செபாடிக் கலாச்சாரத்தில் ரூடா காதலோட சின்னமாகவுமே இருந்ததுங்க. உனாமாட்டிகா டி ரூடா அப்படின்ற பாரம்பரிய லாட்டினோ பாடலில் ஒரு தாய் தன்னோட மகளுக்கு புதிய காதலோட ஆபத்துகளை எச்சரிக்கிறாங்க. அதில் மணமகன் கிட்டேருந்து கிடைக்கக்கூடிய ரூடா பூங்கொத்து காதலோட அடையாளமாக வருதுங்க. லிதுவேனியால ரூடா ஒரு தேசிய மூலிகை, இளம் பெண்களோட தூய்மையின் சின்னமாக கருதப்பட்டது. பழைய திருமணங்களில் திருமணமாகாத பெண்கள் ரூடா செடி அணிகிறது வழக்கமாக இருந்தது. உக்ரைனில் ரூ மிக முக்கியமானதாக இருந்தது. செர்வோனா ரூட்டா அப்படின்ற புகழ்பெற்ற பாடல் இந்த செடியோட பெயரில் தாங்க இருந்தது. அந்த பாடல் காதல், இளமை, உணர்வுகள் பற்றி நிறைய விஷயங்களை பேசும். உலக இலக்கியத்திலையும் இந்த ரூடா செடி இடம்பெற்றிருக்கு. வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஹேம்லெட் நாடகத்தில் ஒக்பீலியா அப்படின்ற இந்த பூவை குறிப்பிடுறாங்க. கருணையோட மூலிகை அப்படின்னு அதை கூப்பிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மில்டனோட பாரடைஸ் லாட்ஸ்லேயும் இது குறிப்பிடப்பட்டிருக்குங்க. இந்த செடி நமக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன மூலிகையும் ஒரு மக்களோட நம்பிக்கை, காதல், மதம், இலக்கியம் எல்லாத்தோட இணைஞ்சு வாழ முடியும். இயற்கை அப்படின்றது மருந்து மட்டும் இல்லை, அது மனித கலாச்சாரத்தோட ஒரு பகுதியாகவுமே இருக்குங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில் கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது. அடுத்து வருவது
1: நினைவோ ஒரு பறவை, நினைவோ ஒரு பறவை. சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
2: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு தெற்கு ஆஸ்திரேலியாவோட பாலைவன நிலங்களோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக வாழ்ந்த ஒரு பழங்குடியின மக்களை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க தான் அரபானா மக்கள். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன், நான் உங்க தருண் தாங்க. அரபானா மக்கள் கரபானா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த பேரை வெள்ளை குடியேறிகள் சரியா உச்சரிக்க முடியாம அரபானா அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. இன்னைக்கு அந்த பேரையே புதிய தலைமுறையினர் பெருமையோட ஏத்துக்கிட்டாங்க. அரபானா மொழி பாமானியுங்கன் மொழி குடும்பத்தை சேர்ந்ததுங்க. அது மட்டும் இல்லாம வாங்கங்குரு மொழியோட 90% சொற்கள் ஒன்னா இருக்கு. இதனால இந்த சமூகங்கள் கலாச்சார ரீதியா நெருக்கமானது அப்படின்றத நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணுதுங்க. அரபானா மக்களோட பாரம்பரிய நிலப்பரப்பு ஏரி ஐர், நீல்ஸ் நதி, ஸ்டூவர்ட் மலைத்தொடர் மற்றும் உட்நட்டா போன்ற பகுதிகளை உள்ளடக்கியதா இருக்குங்க. சுமாரா 51,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பு. 1998 அரபானா மூத்தவர் யாரு அப்படின்னா, ரெக்டாட் தங்களோட மக்களோட நில உரிமைக்காக வழக்கு தொடர்ந்தாரு. அதுக்கப்புறம் 2012 68,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுல அவங்களுக்கு பூர்வீக உரிமை வழங்கப்பட்டது. இதுல ஏரி ஐர் தேசிய பூங்கா, அண்ணா கிரீக் ஸ்டேஷன், பல பாதுகாப்பு பூங்காக்கள் எல்லாமே அடங்குதுங்க. அரபானா மக்களோட புராண கதைகளும் ரொம்ப சுவாரஸ்யமானது. அவங்களோட கதைகளில் வரக்கூடிய 3 முக்கிய பறவைகள் மனிதர்களை உண்ணும் கருப்பு மார்பு கழுகு, நட்பான ஆப்பு வாழ் கழுகு, சின்ன இரவு பருந்து. இந்த கதைகள் இயற்கையோட அவங்களோட ஆன்மீக இணைப்பை காட்டுதுங்க. அரபானா மக்கள் வட்லு அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு குழுக்களா வாழ்ந்தாங்க. அவங்களோட முக்கிய பிரிவுகள் பார்த்தீங்கன்னா மத்தாரி, கரரு. இது சமூக அமைப்புல முக்கிய பங்கு வகிச்சதுங்க. இன்னைக்கு அரபானா மக்களோட பாரம்பரிய அறிவு காலநிலை மாற்ற ஆராய்ச்சிகள்லையுமே பயன்படுத்தப்படுது. அதாவது பழைய பாரம்பரிய அறிவு நவீன அறிவியலுக்கு உதவி செய்யுதுங்க. இந்த சமூகத்தோட கதை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நிலம் அப்படின்றது வெறும் மண் மட்டும் அல்ல, அது ஒரு மக்களோட வரலாறு, நினைவு, அடையாளம். பாரம்பரிய அறிவு எப்பயுமே அழியாது, அது தலைமுறைகளை வழிநடத்துன்றது தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில. ஆனா இன்றைய நிகழ்ச்சியில இல்ல, நாளை நிகழ்ச்சியில. நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு நேயர்களே. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம் மக்களின் குரல் சமுதாய வானொலி. மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவே நேயர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் நம்ம நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஷாலினி சரஸ்வதி, மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனை, ஒரு பிளேட் ரன்னர், அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேங்க. ரொம்ப ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. திடீர்னு அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய கஷ்டம், அதிலிருந்து மீண்டு வந்து அவங்க லட்சியத்தை நோக்கி இலக்கை நோக்கி போகிறாங்க. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி இந்தியா முழுவதும் தெரியக்கூடியவங்களாகவும் இருக்கிறாங்க ஷாலினி சரஸ்வதி. அவங்களோட இந்த ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நான் வந்து சொல்ல போகிறேங்க. ஷாலினி சரஸ்வதி ரொம்ப ஹாப்பியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. 2012 அந்த ஒரு ஆண்டில் அவங்களோட 4வது திருமண ஆண்டு விழாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களும் இவங்களுடைய கணவரும் கம்போடியாவுக்கு வந்து பயணம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த திருமண விழாவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு, அந்த திருமண நாளை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பயணம் முடிஞ்சு அவங்க வந்து வரும்போது பல போராட்டங்கள் அவங்களோட வாழ்க்கையில் வருதுங்க. அதாவது அவங்களுக்கு லேசான காய்ச்சல் ஏற்படுது, அது டெங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு கண்டறிதல் இருந்திருக்குங்க. ஆனால் அவங்களுக்கு 2012 வந்த அந்த ஒரு பிரச்சனை வந்து ரிக்கெட்சியல் அப்படின்ற ஒரு அரிய வகை பாக்டீரியா தொற்றால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். அதற்கு வந்து சிகிச்சை சரியாக எடுக்க முடியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய உறுப்புகளையே வந்து இழக்கிறாங்க, கால் கை. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியான வாழ்க்கை போயிட்டு இருந்த அந்த ஒரு சமயத்தில் பெரிய ஒரு கஷ்டமாக இருந்ததுங்க. இவங்களுடைய நேட்டிவ் கேரளாவோட கொல்லம், அதுதான் அவங்களுடைய நேட்டிவ். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெங்களூரில் வந்து செட்டில் ஆகிறாங்க. கடைசியில் ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு இந்த நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டறிஞ்சிட்டாங்க. ஆனாலும் அவங்களுடைய கால்களை வந்து இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, கால்களை எடுத்தே ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. தொடர்ந்து இவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள், அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தாங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன் நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில்.

0: தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மழை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலயும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஷாலினி சரஸ்வதி அவங்க மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனை அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையில் அவங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ், 2012 அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள். அப்போ அவங்களுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகியிருக்குங்க. இப்போ அவங்களுடைய கணவரோட கம்போடியா நாட்டுக்கு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காய்ச்சல் இருக்குது, அதற்கு டெங்கு அப்படின்னு நினச்சி அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் வந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அது வந்து ஒரு திசு அழுகல் நோய் அப்படின்றது அவங்க எல்லாருக்குமே தெரிய வருதுங்க. அந்த திசு அழுகல் நோயால் அவங்களுடைய கை கால் அந்த உறுப்புகளை வந்து அவங்க இழக்கக்கூடிய ஒரு நிலைமை வருது. அந்த ஒரு சுச்சுவேஷனை அவங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த ஒரு சமயத்தில் அவங்களே பார்த்திங்க அப்படின்னா அவங்கள வெறுக்கக்கூடிய ஒரு நிலையில் வந்து இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய பயணம் முழுவதுமே அவங்களுடைய கணவர், குடும்பத்தினர், நண்பர்கள் எல்லாருமே அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு அவங்களுடைய நிலை பெரிய சவாலாக ஆரம்பத்தில் இருந்தாலும், போக போக போக

செட் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் செயற்கை உறுப்புகள், செயற்கை கை, செயற்கை கால், அதை வந்து அணிகிறதுல அவங்களுக்கு ஒரு விருப்பம். அதே நேரத்தில் அவங்களால கார் ஓட்ட முடியாது அப்படின்றத அவங்க ஏற்றுக்கிறதுல பெரிய ஒரு சிரமம் அவங்களுக்கு வந்து இருந்திருக்குங்க. அதே மாதிரி அந்த ஒரு விஷயத்துலேருந்து மீளறதுக்காக சில சமயங்களில் நிறைய சோக கவிதைகள்லாம் அவங்க வந்து எழுதுவாங்க, அவங்களுடைய உணர்வுகளை வார்த்தைகளாக எழுதுவாங்க. அதே மாதிரி அப்பப்போ அவங்களுடைய அந்த நிலையை நினச்சி அழுவாங்க. தொடர்ந்து இவங்களுடைய கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குங்க, 2 பாடல்கள், பாடல்களை கேட்டு வந்துடுங்க.

0: ஹே பிரியா, இந்த கடையில பீட்சாவும் பர்கரும் ஒரு புடி புடிக்கிறோம், அப்படியே அந்த கலர் சோடாவை குடிச்சா ஆஹா சொர்க்கம்.
1: ஹே பிரகாஷ், இதெல்லாம் நம்ம உடம்புக்கு தாண்டா கேடு.
0: என்ன பிரியா, எப்ப பார்த்தாலும் இப்படி அட்வைஸ் பண்ற, அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு. ஆசைப்பட்டதை சாப்பிட கூடாதா?
1: ஏய் பிரகாஷ், ஏதோ ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்ல, ஆனா அடிக்கடி சாப்பிடும் போது கேஸ்ட்ரிக் பிரச்சனை, லிவர் பிரச்சனைன்னு வரும். முக்கியமா அந்த கலர் சோடாவில இருக்கிற சக்கரை உடம்புக்கு ரொம்பவே கெடுதல்.
0: ருசியா ஏதாவது சாப்பிடலாம்னு தோணுதே, வேற என்னதான் பண்றது?
1: பக்கத்திலேயே ஃப்ரெஷ் ஜூஸ் கடை இருக்கு, அப்படி இல்லனா ஸ்வீட் கார்ன் கூட இருக்கு, அத சாப்பிடலாம், உடம்புக்கு தெம்பா இருக்கும்.
0: அப்படியே சொல்ற, சரி வா ட்ரை பண்ணலாம்.
2: சுவைக்காக ஆசைப்பட்டு சத்தில்லாத துரித உணவுகளை உண்டு ஆரோக்கியம் கெடுவதை தவிர்ப்பீர். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: போற்று, எதிர்காலத்தை மாற்று.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: இடைவிடாம பரதநாட்டிய கலைஞர்கள் பரதநாட்டியம் ஆட போறாங்க. அது மட்டும் இல்லாம கோரியோகிராபர் ஸ்ரீதர் மாஸ்டர் சீஃப் கெஸ்டா கலந்துக்க போறாரு. சோ நானும் அங்க போய் கலந்துக்கிட்டு சாதனை பண்ணலாம் இருக்கேன்.
3: ஆமா அபி, உனக்கும் பரதநாட்டியம் தெரியும்ல?
2: ஆமா சிவா, இதுல ஓபன் காம்படிஷன் இருக்குதான். பரதநாட்டியம் தெரிஞ்சவங்க எல்லாருமே கலந்துக்கலாம். கண்டிப்பா நானும் கலந்துக்கிறேன். ஆடியன்ஸ்க்கும் ஃப்ரீ என்ட்ரி தான்.
4: வரமே 29 மதியம் 3 மணிக்கு கைலாஷ் மான்சரோவர் சைனிங் ஸ்கூல்ல நடக்கிற இந்த ஈவென்ட்க்கு மறக்காம நீங்களும் வந்துருங்க. இன்னும் டீடைல்ஸ்க்கு 9962727804 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க.
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
6: ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிக்கிட்டு இருக்கேங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி. இன்னைக்கு ஷாலினி சரஸ்வதி அவங்க வந்து மாற்றுத்திறனாளி வீராங்கனை, தடகள வீராங்கனை, ஒரு பிளேட் ரன்னர், ஒலிம்பிக்கில் அவங்களுடைய பங்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி ஒரு டிராவலர், அதே மாதிரி ஒரு தொழில் வல்லுநர், அதே மாதிரி ஒரு பேச்சாளர், இப்படின்னு அவங்கள சொல்லிகிட்டே போகலாங்க. ஆனால் ஆரம்பத்தில் அவங்க வந்து நார்மலான ஒரு ஃபேமிலி உமனாக இருக்கிறாங்க. திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகுதுங்க. அந்த 4வது ஆண்டு விழா திருமண நிகழ்வை, திருமண நாளை கொண்டாடுறதுக்காக கம்போடியா நாட்டுக்கு வந்து போகிறாங்க. அங்கே அப்போ அவங்களுக்கு வந்து காய்ச்சல் வருது. அது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு தெரியலைங்க. டெஸ்ட்லாம் பண்ணி பார்க்குறப்ப டெங்குவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஆனால் அதற்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ரிக்கெட்சியல் வித் மாட்ஸ் அப்படின்ற ஒரு அரிய வகை பாக்டீரியா தொற்று அப்படின்னு வந்து அவங்களுக்கு தெரியுதுங்க. காய்ச்சலோடு ஆரம்பித்து நிறைய உறுப்புகளோட செயலிழப்பு அப்படின்றது ஏற்படுதுங்க. கை கால்கள் அந்த மாதிரி. அதே நேரத்தில் கோமா நிலைக்கு வந்து போகிறாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கை கால்களை இழக்கிறாங்க. அதாவது அவங்க வந்து ரொம்ப ஒரு ஹாப்பியான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஒரு துயரம், இந்த ஒரு விஷயங்கள்னால பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஒரு டிப்ரெஷனுக்குள்ளார போகிறாங்க. அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஆறுதலாக இருந்தது அவங்களுடைய ஃபேமிலி, அதுக்கப்புறம் கணவருங்க. அதிலிருந்து மீண்டு வந்து அவங்க பண்ண சாதனைகள் தான் கொஞ்சம் பெரியது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அவங்க தடகள வீராங்கனையாக, மாற்றுத்திறனாளி தடகள வீராங்கனையாக அவங்க வந்து இருக்கிறாங்க. ஒரு பிளேட் ரன்னராக வந்துருக்கிறாங்க. ஒரு பயண பிரியராக இருக்கிறாங்க. ஒரு பேச்சாளராக வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இன்றைக்கி நிறைய இடங்களில் அவங்க வந்து அவங்களுடைய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நிறைய இன்டர்வியூ மூலமா சொல்லக்கூடியவங்களாகவும் வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய கதையை அது தொட சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ பாடல்கள் வந்துகிட்டே இருக்குங்க. பாடல்களை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்.

தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க உங்கள் கூட. தினமுமே ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நினைவோ ஒரு பறவை. அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஷாலினி சரஸ்வதி அவங்களோட ஒரு கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன். ஷாலினி சரஸ்வதி ஒரு கட்டத்தில் அவங்களுடைய உடல் உறுப்புகளை இழக்கிறாங்க. கைகள், கால்கள், ஒரு தீவிரமான நோய், பாக்டீரியா தொற்று, அதனால் அதை எடுத்தாகணும்னு சொல்கிறாங்க. கை கால்கள் எடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சவாலாக இருந்திருக்குங்க அவங்களுக்கு. அவங்களால என்னென்ன விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அது மேலே மட்டும் கவனம் செலுத்த ஆரம்பித்தாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா அவங்க படிக்க ஆரம்பித்தாங்க. வாசிப்பு பழக்கம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி இசை கற்றுக்கிட்டாங்க, கேட்குறத தாண்டி கற்றுக்கிட்டாங்க. ஃபேமிலிக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவாக, ஃபேமிலி இவங்களுக்கு பெரிய ஆதரவாக இருந்திருக்கிறாங்க. ஷாலினி சரஸ்வதி அவங்க அவங்களுடைய இளம் வயதில், அவங்க பள்ளி காலங்களில் ஸ்கூல் வாலிபால் அணியில் வந்து இருந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்கூலில் நிறைய தடகள போட்டியில் இவங்க வந்து ஓடி இருக்கிறாங்க. அதே மாதிரி பரதநாட்டியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. கதக் அந்த மாதிரி நடனங்கள்லேயும் அவங்க வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அப்போ உடல் ரீதியாக ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் உறுப்பு நீக்க அறுவை சிகிச்சைக்கு அப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அவங்க திரும்பவும் உடற்தகுதி பெறுறதுக்கு விரும்பினாங்க. அதனால் சில உடற்பயிற்சி கூடங்களுக்கு போயிட்டு அவங்க பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து இரண்டு கைகளும் இல்லை, ரெண்டு கால்களும் இல்லை. எப்படி இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்குமே வந்து தெரியல. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இவங்க தடகளை பக்கத்தில் வந்தாங்க, தடகளத்துக்கு வந்தாங்க. ஆரம்பத்தில் நடைப்பயிற்சியில், அதாவது செயற்கை கால் பொருத்திக்கிட்டு நடைப்பயிற்சியில் ஈடுபட்டாங்க. கொஞ்சமாக ஓட ஆரம்பித்தாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 10 கிலோமீட்டர் மாரத்தான்லாம் வந்து ஓட ஆரம்பித்தாங்க ஷாலினி சரஸ்வதி. தொடர்ந்து உங்களுடைய பயணம் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: ரத்னா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: பிளேடு ரன்னர் ஷாலினி சரஸ்வதி அவங்களுடைய கதையை தாங்க நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. 2012 ஒரு அரிய வகை பாக்டீரியா தொற்றால் பாதிக்கப்படுறாங்க ஷாலினி. அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உயிரோடு இருக்கிறதுக்கு வெறும் 3% தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒருத்தங்க. உடல்நலம் ரொம்ப நல்லாவே இருந்தாங்க, அது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை 2012 வரைக்கும். அப்போ அவங்களுக்கு திருமணமாகி 4 வருடங்கள் ஆகியிருந்த ஒரு காலகட்டம். கை கால்கள் எல்லாமே வந்து இழக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்படி சொன்னது அவங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்குங்க. ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன்லேருந்து மீண்டு வராங்க. ஆனால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய கை கால்கள் எல்லாத்தையும் ஒவ்வொரு கையாக ஒவ்வொரு காலாக இழக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். அது வந்து அவங்களுக்கு பெரிய வருத்தத்தை கொடுத்துருக்குங்க. 2013 அவங்களுடைய 2 கால்களையும் இழக்கிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்து அவங்க மீண்டு வந்து ஒரு நார்மலாக உடற்தகுதியை பராமரிக்கணும் அப்படின்ற ரீசனுக்காக ஓட்டப்பயிற்சியை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தாங்க இவங்க வாழ்க்கைக்குள்ளார இந்த பிளேடு ரன் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்ததுங்க. அதுக்கப்புறம் நிறைய போட்டிகளில் பங்கு பெற்று நிறைய விருதுகளையும் வாங்குறாங்கங்க. நேஷ்னல் லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி அதாவது ஆரம்பத்தில் விளையாட்டு பற்றி எந்த ஒரு விஷயமுமே தெரியாத ஒரு டைமில் இருந்து விளையாட்டுக்குள்ளார வந்து இந்திய அளவில் சர்வதேச தடகள வீராங்கனையாக ஆன பிறகும் பிளேட் ரன்னராக ஆன பிறகும் இன்றைக்கி அவங்களுடைய பணி அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சரியாக கிடைக்குதா, அதற்காக போராடுறவங்களா இருக்கிறாங்க ஷாலினி சரஸ்வதி. அதே மாதிரி இன்றைக்கி அவங்க ஃபேஸ் பண்ண விஷயங்கள் நிறைய பேருக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். அதனால் நிறைய மேடைகளில் அவங்களுடைய அந்த ஸ்பீச் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி நிறைய உதவிகளையும் இவங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுட்டு வராங்க அப்படின்னு வந்து

வரலாங்க. கண்டிப்பாக இவங்களுடைய கதை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இவங்களோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம நிலையை எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். பபா நேர்களே.

இதுவரை கேட்டது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.